0: பொண்ண வர
1: சொல்லாமா?
2: சொல்லுங்க உட்காருங்க. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல்
1: மச்சான்.
0: என்னடா
1: பொண்ணு நீங்க பாத்தீங்களா?
0: நீ பாத்தியாடா?
1: இல்லையே மச்சான், இல்லையே.
0: மாப்பிள பொண்ண சரியா பாக்கலையா? பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா?
2: அப்படியா? மா மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல்.
1: மாயண்ணிருக்காக,
2: மாப்பிள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக.
1: இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூலிக்கிட்டு இருக்க. முதல்ல பொண்ண வர சொல்லியா?
2: மாமா மின்னல்.
3: காபி,
0: எனக்கு காபி குடிக்கிற பழக்கமா? ஓகே எடுத்துக்கடா. அமைதி அமைதி,
3: எடுத்துக்கோங்க.
1: தேங்க்ஸ்.
3: வெல்கம். சுற்ற போகுது.

0: அப்பாத்துக்கிட்டு இருந்தேன்.
1: சார்ஜ் விட்டா.

0: மன்னர் மன்னா.
1: ஆம், நான் தான்.
0: தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார்.
1: பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோனாண்டி.
2: எனதரும 23 புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க.
3: அமைச்சரே,
4: மன்னா,
3: இந்த லகடு பாண்டியர் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா?
4: புலவர்களுக்கே உள்ள ஆணவம் மன்னா. ஆம்,
1: தாங்கள் வந்த நோக்கம்?
2: என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன்.
1: பரிசு பாடு, பாடி தொலையும்.
2: மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி, தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே.
1: சிங்கத்தின் குகைக்குள்ளியே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்க வா பார்க்கிறாய்.
2: நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா?
1: எதற்காக நான் என்னை திட்டினாய்?
2: திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன்.
1: அமைச்சரே, என்ன பிதற்றுகிறார்?
4: ஓனாண்டி, சிறிதும் இடைவெளி இன்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக?
2: எப்போது திட்டினேன்?
4: புழுகாதே புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே.
2: ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன்.
4: மன்னரின் முகம் பார்த்து முள்ளமாரி என்றாயே.
2: ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ளை நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று
1: கூறினேன்.
2: அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன்.
4: மூடா என்றாயே.
2: அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன்.
1: புண்ணாக்கு,
2: எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன்.
3: வேறு என்ன சொன்னான்? அமைச்சர் அண்ணா, இந்த முறை மாட்டுவான்.
1: என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்?
2: அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன்.
1: அப்படியா அர்த்தம்?
2: அப்படித்தான் நான் பாடினேன்.
1: இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு.
2: மன்னா,
1: என்ன?
2: என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். மன்னா, வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன், எதற்கும் ஒரு எல்லை உண்டு.
1: டே பாலபத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யாரங்கே அந்த மூக்குப்பிடி அள்ளி அவன் முகத்தில் போடுங்க.
2: இது அநியாயம், அக்கிரமம்.
1: எனக்கு இது நியாயமா? நன்றாக தூவுங்கள்.

0: ஏண்டா உனக்கு எவ்வளவு
1: வள வளன்னு பேசுற, உனக்கு எவன்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பத்துனாவுன்னு பேர் வச்சான், அதான கலைக்க
0: போற.
1: சாம்பார் சாதத்துக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற உனக்கே எவ்வளவு தெனாவிட்டு இருந்தா, சரக்குக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற எனக்கு எவ்வளவு தெனாவிட்டு இருக்கும்,
0: அதான
1: எச்ச சோறு சாப்பிடுற உனக்கே எவ்வளவு அதுப்பு இருந்தா, இலையில மிச்ச சோறு வைக்கிற எனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும், அதான.
0: நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒன்னு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கீங்க. நீ என்ன சொல்லு, உங்களை என்ன சொல்ல சொல்லு, எங்க நீங்க என்ன கலாயங்க பாக்கலாம்,
2: என்ன எங்களுக்கு கலாய்க்கு தெரியாது, செல்ஃபி எடுக்க தெரியாதவன் குல்ஃபி ஐஸ் வைத்தானா,
0: போதுமா நீ சொல்ல, நான் துப்புற
3: சாம்பார் சாதத்தோட ஊர்கா சாப்பிட உனக்கே உள்ளனா, சாரக்கோட ஊர்கா
0: காப்பி அடிக்காதரா, இப்பதான் நாள் சொல்லி முடிச்சா,
3: டக்குனு புதுசா கலாய்க்க நானே வாசுவா,
0: தெரியுதா இப்ப தெரியுதா, ஒரு நாள் ஒரு நாள் என் இடத்துல இருந்து பார், வாசுவா இருந்து பார், எத்தனை பஞ்சஸ், எத்தனை புது வார்த்தை, எத்தனை ரியாக்ஷன், எத்தனை டைமிங், எத்தனை ரைமிங் தெரியும். எவ்ரி செகண்ட் ஐ அம் சிட்டிங் இன் தி லைவ் பாம்.
1: எஸ்கியூஸ் மீ, நீங்க என்னதான் கூடி கூடி கும்மி அடிச்சாலும் இந்த ரெண்டு கல்யாணத்தையும் கேன்சல் பண்ண முடியாது. இந்தாங்க எங்காத்து காப்பியை குடிச்சுட்டோ, தெம்பா எங்களை கலாயிங்க.
0: பாத்தியா, கலாகிரங்களுக்கு காப்பியும் போட்டு கொடுத்துட்டு கம்பெனியும் குடுக்கறேன்றான். இப்படி ஒரு கேடு கேட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு மேலே நாங்க நின்று இருந்தனா இவன் தான் என்ன கலாச்சார மாதிரி ஆகும். ஐ ஆம் ஹெல்ப்லெஸ்.

0: என்ன கர்மத்தை போட்டு தேடுறாங்க? தேங்க்ஸா? எதுக்கு பேசாம போறதுக்கா?
1: தேங்க்ஸ்.
0: இந்த தேங்க்ஸ் எதுக்கு? இன்னும் கிளம்பலங்க இருக்கா?
1: தேங்க்ஸ்.
0: ஏப்பா எனக்கு எதுக்குமா இவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா?
1: இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், யார்ட்டும் சொல்ல மாட்டேன். மனசார விரும்புறேன். அவ என் டாக்ஸியை மூட்டு கொடுக்கறதுக்காக போராடுறா. நான் அவளுக்கே தெரியாம மெட்ராஸுக்கு போய் டாக்ஸியை வித்துட்டு அவளுடைய கடன் அடைச்சிட்டு நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
0: அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகதம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்பதானமா முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் சொல்லி சத்தியம் வாங்கினே. அது என்ன?
1: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன்.
0: சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டுமல்ல இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
1: இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா?
0: அம்மடி.

0: என்ன கந்தன் கருணை படத்துல வர முருகர் மாதிரி சிரிச்சினே போறான். மண்டே சார்,
1: சாரி சார்,
0: வாட்டுங்க ஒரே வார்த்தை கத்து வச்சு.
2: நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னான். பட் காலிலேருந்து கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு
1: வந்துடுவோம் சார்.
2: சார் தேங்க்யூ ஸோ மச் சார். சரிதி சார்
0: வரேன் சார். எனக்கு ஒரு 2 hours பெர்மிஷன் கிடைக்குமா? இல்லை எதிரி டேண்டி தேங்கப்பட்டான்ட்டு சொன்னாங்க. திடீர்னு அப்புறம் வேணா நீ போப்பான்னு சொல்லிட்டாங்க. பட் கையும் ஓடல காலும் ஓடல. ஆன்டி ஞாபகமாவே இருக்கு. பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு
1: வந்துடுவேன். வொர்க் ஃபர்ஸ்ட், வொர்க் ஃபர்ஸ்ட்.
0: டெஸ்ட் டிரைவ் போலாமா? தேங்க்யூ சீஃப்.
1: பண்ணிக்க.

0: எவ்வளவு தைரியம்னா ஒரு போலீஸ்காரன் ஸ்கிராச் பண்ணிட்டு போவ.
1: நீ போலீஸ்காரனாக்கலாம், நான் யார் தெரியுமா? மாவட்ட இருக்கார்ல.
0: உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதுரா. பாண்டா பொம்மமா இருந்துட்டு காண்ட ஏத்திட்டு போறோம். பிரேக்ஃபாஸ்டே 10 மணி நேரம் சாப்பிடுவான் போல. டேய் நீ எப்ப வந்தீங்க வா.
2: சரி எதுக்கு சார் என்ன அர்ஜென்டா கூப்பிட்டீங்க? போய் கேஸ் போட கிரவுட் வேணுமா?
0: கிரவுட் சேக கூப்பிடல, என் காதலுக்கு உன்னை ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுருக்கேன்.
2: நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா?
0: நானே தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுமா? நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா?
2: இல்ல நீங்க போய் காதலு
0: காவி டிரஸ் போட்டவெல்லாம் கலர் கலரா ஃபீல் வச்சுட்டு இருக்கும் போது காக்கி டிரஸ் போட்ட நாங்க ஏன் லவ் பண்ணக்கூடாது? வா ஆளை காட்டுறேன், வா அங்க பாரு. பால் பவுடரையும் பான்ஸ் பவுடரையும் பிசைஞ்சு செஞ்ச பால்கோவா மாதிரி பச்சை கலர் சேரீல காலே அவதான். என்னாச்சு, கரண்ட் கம்பி மிரிச்சிட்டியா
2: சார்? நம்மள மாதிரி பசங்க நாஸ்தா காசப்படலாம், பாஸ்தாக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது.
0: பாஸ்தாவா?
2: ஆமா சார், ஹை கிளாஸ் பொண்ணுங்களை தான் பாஸ்தான்னு சொன்னேன். இந்த ஹை கிளாஸ் பொண்ணுங்களோட லவ் பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்கள லவ் பண்றது ரொம்ப கஷ்டம், பண்ணிட்டோம் மெயின்டைன் பண்றது அதை விட ரொம்ப கஷ்டம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. காலையில எந்திரிச்சோடனே ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க, அப்புறம் பல் தேக்கறதுல இருந்து பாத்ரூம் போற வரைக்கும் 10 செல்ஃபி எடுத்து பேஸ்புக்ல போடுவாங்க. நம்ம அதை பார்த்து லைக் போட்டு அவங்களுக்கு உடனே கால் பண்ணா போன் எடுக்க மாட்டாங்க. அவங்களா மறுபடியும் 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க. அதை பார்த்து மறுபடியும் போன் பண்ணா நமக்கு ஏதோ கால் டாக்ஸி டிரைவர் ப்ரோக்ராம் சொல்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. ஆனா நம்ம வெறும் கையோட போக கூடாது, சாக்லேட்டோட தான் போகணும். அவங்க மட்டும் 1 மணி நேரம் லேட்டா வருவாங்க. நாம முத மாச சம்பளத்துல இஎம்ஐ கட்டி மிச்ச சம்பளத்துல லோன் கட்டி மைலேஜ் கேத்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேமிலி பைக் வாங்கினா வேணா வேணா, ஃபேன்சி பைக் தான் வேணும். நடந்துடுச்சு 1000cc பைக் வாங்கி வச்சு அதுல ஏறி உட்கார்ந்து அவுட்டிங் போகும்போது எவ்வளவு ஒரு பிரேக் அடிச்சாலும் இடிக்காம வருவாங்க. அது போதாதுன்னு போற வழியில 5-5 நிமிஷம் ஐப்ரோ பண்ணணும், பியூட்டி பார்லர் போயிட்டு ஸ்ட்ரைட்னிங், ஒயிட்னிங், வாக்ஸிங், கர்லிங், பியூமிங், மேனிக்யூர், பெடிக்யூர் எல்லாம் பண்ணிட்டு 3 மணி நேரம் கழிச்சு வந்து சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பிளீஸ் உங்க கார்டை கொடுங்கன்னு வாங்கி தேப்பாங்க. இப்போ நீங்க அந்த பில்ல பார்த்து ஷாக் ஆவீங்களா? கேப்ல உடனே ஷாப்பிங் கூட்டிட்டு போய் நமக்கு அண்டர்வேர் வாங்கி தரேன் சொல்லி அடம் பிடிச்சு அவங்களுக்கு பார்ட்டி வேர், கேஷுவல் வேர், எத்னிக் வேர், ஆபீஸ் வேர்ல இருந்து இன்னர் வேர் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி 1 மாச சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணி ஜாலியா இருப்பாங்க. அப்படியே ஆள் இல்லாத தியேட்டர் கூட்டிட்டு போய் ஓரமா 2 டிக்கெட் வாங்கி உரசி உட்காருவாங்க. ஆசையில நாம என்ன பண்ணுவோம், நைசா கை போடுவோம், உடனே கையெடு, எனக்கு கதை புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவா. இப்ப நம்ம கடுப்பாவமா? அதை கண்டுக்காம இன்டர்வல்ல சாப்பிட்டது பத்தாதுன்னு ரெஸ்டாரண்ட் போய் கண்டதையும் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் காக்கா கடி கடிச்சு அப்படியே மிச்சம் வச்சிருவா. அப்பாடா இதோட முடிஞ்சு போச்சு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது அவ அப்ப வெப்பா பாருங்க ஒரு ட்விஸ்ட், அந்த ட்விஸ்டுக்கு பேரு தாங்க டிஸ்கோ தேக். மாவளை பார்த்து பார்த்து நம்ம கரெக்ட் பண்ண ஃபிகர் டிஸ்கோ தேக்கு கூட்டிட்டு போனா அவசரத்துல முடி வெட்டிக்கிட்டு அரபோத கம்யூனிட்டி ஒருத்தன் ஹாய் ஹனி கம் லெட்ஸ் கோ ஃபார் எ டான்ஸ் கூப்பிடுவான் சார். பிக்கப்புக்கு நாம டிராப் கவனா, அவளுக்கு ரீசார்ஜ்ல இருந்து ஆட்டோ சார்ஜ் வரைக்கும் நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு ஹை கிளாஸ் லவ் நமக்கு தேவையா?
0: முடியாதுன்றதா இவ்வளவு நேரம் மூச்சுடாம பேசிட்டு இருந்தியா? உன்ல இருந்து பேசாதரா, என்ல இருந்து பேசுறா
2: சார்? நமக்கு இந்த தனலட்சுமியோ வரலட்சுமியோ குடும்ப குத்து விளக்கா கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு பொட்டானிக்கல் கார்டன்ல பட்டாணி சுண்டல் சாப்பிடுவாங்க சார் செட் ஆவாங்க.
0: நீ சொல்றத பார்த்தா ஹை கிளாஸ் ஃபிகரை மெயின்டைன் பண்றது ஐபிஎல் டீம் வச்சு மெயின்டைன் பண்ற அளவு கஷ்டம்ன்ற. என் தேர்ட் ஐ நீ ஓபன் பண்ணிட்ட, நம்ம பார்த்த ஃபிகரோட நமக்கு ஏத்த ஃபிகரோட வாழ்ந்ததா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ன்ற. இதுக்கப்புறம் அவ யாரோ நான் யாரோ? தேங்க்யூ பிரதர்.

0: ஏய் பட்டவ.
1: என்ன
2: தெரியலையா, நான் உங்களை அடிச்சிருக்கேன்.
1: அடிச்சிருக்கியா? எப்பமா?
2: நல்ல திங்க் பண்ணி பாருங்க, நாமத்து வரோம்.
1: நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது.
2: அது புடுங்க, அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
1: அப்ப கூட ரவிக்கு போயிருந்தேன் அன்னையில இருந்ததா ஏடிஎம் மூஞ்சில பொழுச்சு துப்பிட்டான்னு அவனை மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்கியாப்பான்னு பேச்சு வாக்கல அவன்டி மாமல் கேட்டேன். 2 ரூபா தான் கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிச்சான். எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட்ல கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன உள்ளடா அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு.
2: அப்புறம் என்னாச்சு?
1: அப்புறம் என்ன, உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவில விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்துக்கந்தேன் கத்தி குத்துக்கந்தேன்னு பேமஸ் ஆனா. ஆனா ரெண்டு பேரும் விசுவாசிரா, மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்கான் பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் பேமஸ் ரவுடி ஆனு பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கந்தே அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சாரித்திரம் இருக்கும் போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆனு பீத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு, இப்ப ஓம் பழப்பு தரப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: என்னத்த ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு, காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான், நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சா ஃபீல்ட்ல நிக்க முடியலையே.
1: ஐ சீ. அந்த
2: ஜீன்ஸ் கேக்கலாம் பிளேட போட்டா ஆல்ரெடி கிங் ஜீன்ஸோட வராங்க. கேட்டா பேஷன் ரானுங்க.
1: அட
2: புள்ளாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சும் போய் ஏடிஎம்ல போட்டா அது பின் நீ நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு
1: பணக்காரனும்
2: ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடி வருவேன்ல.
1: ஏய் அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற?
2: நீங்க ரொம்ப ராசியான ஆளு ஏட்டையா.
1: அப்ப நான் உனக்கு கேக்குறேன், நான் உன்ட அடி வாங்கினா ஏட்டியாவுக்காண்டி என்ன செய்வேன்? நீ
2: ஒத்திக்கி இருக்கிற வீட சொந்த வீட
1: ஆக்கிறேன். நல்லவன்டா. அப்ப இங்க வச்சு அடிக்க வேண்டாம்டா, நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன். அங்க வச்சு கும்மு கும்மு கும்மு கும்மு கும்மு நிரிச்சாருவில்ல.
2: வேணாம், அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்கே வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டையா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்ல ரீச் ஆகும்ல.
3: கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கிடைக்காம இங்க வந்து செட்டில் இருக்காரு. எவ்வளவுடா தைரியம் உனக்கு? என்ன அம்மா? அம்மா
1: சும்மா
3: என்ன
1: அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி முறை கால கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூ டர்ன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி?
3: உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா? அத ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துறேன்.
1: மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் குட்டி வந்து வச்சுக்கிறேன்.

0: 那个，对对对，那个男的。
1: தம்பி, நான் யாரு?
2: புறம்போக்கு.
1: ஜென்ரலா கேக்கல, இந்த வீட்டுல நான் யாருன்னு கேக்குறேன்.
2: முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அள்ளக்காரன்.
1: சரி விடு, விழாவாரியா உள்ள போக தேவையில்ல. இந்த வீட்டுல நீ யார்?
2: இந்த வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவன்.
1: வாடகைக்கு
2: குடியிருக்கிறவன்.
1: வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுது இல்ல. அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல?
2: சொல்லணும்.
1: சொல்லு.
2: வணக்கம்.
1: வணக்கத்தை வாயில மட்டும் தான் சொல்லுவேன். நீ படிச்ச வேணா, நீ நாகரிகம் தெரியாது உனக்கு.
2: வணக்கம். சாரி.
1: ஏய், சாரி சொன்னா மட்டும் உன்னை விட்டு வரணும்.
2: என்ன டெக்னிக்கல்
1: அடிக்கிறாய்?

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: ராத்திரி நம்ம ஆறுன ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலக்கு போட்டு போல சும்மா கலக்கி பேசிக்கிறாங்க.
1: என்ன நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம்?
0: கம்ப்யூட்டர் கத்துக்க ஏண்டா படுவா? வாயில பல்லு குச்சி வச்சு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லா அவசரத்துக்கு தான்
1: கலக்குறத இடம் தெரியல.
0: எல்லாம் இடம் தான் போட ஒத்த பயிர் இவ்வளவு திங்காதேன்னு சொன்னேன். வெள்ளம் பண்ற காட்டுல விவசாயம் பண்ற தெரியல. விவசாயம் பண்ணீங்கன்னா உரம் போடுறது யாரு? போடுற அந்த பக்கம் தரிப்பா. அந்த யாரும் அசிங்கம் பண்றது?
1: ஐயா ஆனது ஆச்சு. இன்னொரு அஞ்சு நிமிஷம்
0: வெச்சு விடுவோம். போறங்க போறங்க
1: அண்ணா. அந்த பக்கம் வைக்கிறாங்க.
0: இந்த பக்கம் வைக்கிறாங்க. எந்த பக்கம்?

0: இல்லையா? என்னண்ணா கார் ரெடி பண்றீங்க?
1: ஆமாப்பா, நீ என்ன சாதாரண ஆளா? கரகாட்ட ஹீரோ, கார்ல போய் இறங்கினா மரியாதை.
0: ஏன்ன பக்கத்து தெருவுக்கு போறது காரா?
1: நீ ஒண்ணு, அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான். கார்ல போய் இறங்கினாத்தான் உள்ளூர் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். வந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏர் கார்ல
0: இனிமே
1: வண்டியை தள்ளாத்தான் போகும்.
0: தள்ளுறதுக்கு பதிலா ஆள் வச்சு அல்லணும். எப்படியோ ஏமாத்த வாங்கிட்டீங்க.
1: என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே?
0: அது வந்து
1: அது நான் இங்க வரலாம்னு சொன்னேன். தம்பி தான் அங்கேயே படுத்துனாரு.
2: அட எதுக்கு?
1: ஒரு மரியாதைக்கு தான்.
2: அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? வாங்க தம்பி வாங்க.
0: இது ஏடா?
1: இது என்ன டூரிங் பேக்கேஜ் இடம் பிடிக்கிற?
2: கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன்.
1: எங்க போறாரு?
0: என்ன டிபன் வாங்க போவாரு?
1: இப்ப நான் யாருக்கு?
0: எனக்கு தான்.
1: இது நம்மள மாதிரி வாத்திக்காரங்க வீடு, கொஞ்சம் அடக்கி வாத்தி.
0: என்னன்னு வீட்டுல யாருமே காணா?
1: ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ், ஆனா குதிரை ஆடு அம்பெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பண்ணிட்டு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு.
2: தம்பி இந்தா இந்த வெத்தலை போட்டுட்டு, நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டதெல்லாம் பாத்துறோம். டேய் வெத்தலை போடா போ, ஆதி இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு.

0: என்ன தம்பி, தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போட்டிருக்கு.
1: அது ஒண்ணு இல்லண்ண, உட்காருங்க.
0: பரவாயில்ல,
1: தட்டிக்கிட்டு இருந்தேன், சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன்.
0: என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா, சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன்.
1: அண்ணே, ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவாங்க.

0: ஏன்பா போதுமா, நான் கடையை மூடணும், இடத்த காலி பண்ண போ.
1: நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த?
2: என் சந்தேகத்தை தீத்து வைங்கண்ணா.
1: ஏண்டா சந்தேகத்தை தீக்க, நான் என்ன நக்கீர்னா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ தீத்து கூடாதா?
2: ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளைல இருக்காங்கண்ணா, நீ தானே புத்திசாலி.
1: சரி கேட்டு தோலடா.
2: அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வேப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையா? சொல்லுங்கண்ணே.
1: உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண, நடு ராத்திரியில எழுப்பி ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே? என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்குன்னு உனக்கு தோணுமா? டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்கார்ந்து எந்திரிச்சு போ.

முடிச்சிடலாமா?

0: கேட்டு கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
2: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

வருகிற இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு. ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. வயசுக்காக மனிதன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு. ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. நான் போடு சொல்லுறதை கேட்டு நீ

வலிமையுள்ள வெம்பற்றது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ள வெம்பற்றது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல்

0: பதிமூணு இங்க வருமா?
1: வருவியா?
2: ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு என்னவா இருக்கும்?
0: ஏங்க இது உங்க ஒய்ப்பா, உனக்கு இது அவசியம் தேவையா?
3: தேவைன்னா தரவா போறீங்க?
0: என்னங்க ஒரு ஆட்டோல ஏழு பேர் ஏறாங்க?
1: அது ஷேர் ஆட்டோயா? அப்படிதான் ஏறுவாங்க.
2: ஷேர் ஆட்டோ
0: கூப்பிடுறேன். என்ன
1: ஷேர் ஆட்டோனா? பங்கு ஆட்டோ.
2: பங்கு ஆட்டோ?
0: பங்கு ஆட்டோ என்னங்க? பங்கு ஆட்டோ
1: கூந்தி அதை கரெக்ட் பண்ணலன்னு பார்த்தா இவன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கான். இவனை இதுல கோத்து விட்டாதான் சரியா வரும்.
0: சொல்லுங்க சார்.
1: பங்கு ஆட்டோனா ஒரு ஆட்டோல பத்து பேர் ஏறுவாங்க.
0: சரி,
1: முதல்ல ஒன்பது பேர் ஏறணும் பாரு. அவங்க கிட்ட காசை மொத்தமா வாங்கி பங்கு பிரிச்சு பத்தாவது ஒரு ஏறாம பாரு, அவங்க கிட்ட பாதி பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் பங்கு ஆட்டோ.
0: என்னது, ஒன்பது பேருக்கு காசை பூரா வாங்கி அதை பாதியா பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு பாதியா கொடுத்துருவாங்களா? என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டிருப்பலையா? தெரியாம போச்சு.
1: பின்னாடி ஒரு வண்டியில பத்தாவது நீ கிளம்பு.
0: கொஞ்சம்
3: கொதிச்சு பேசாதீங்க.
0: போலாம்.
4: என்ன பங்கு?
0: என்ன ஆட்டோ இது?
4: சேர் ஆட்டோ.
0: சேர் ஆட்டோ என்ன?
4: நீ தான் சொல்ல.
0: நான் சொல்லவா? ஒன்பது பேர் ஏறாங்கல்ல, அவங்க பூரா பணத்தை வசூல் பண்ணி அதை சரிபங்கா பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு சரிபாஜா குடுக்கறதுக்கு தான் சேர் ஆட்டோ. எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வண்டியில ஏறி இருக்கான். ஏதோ எங்கிட்ட டீல் அவர் காசு குடியா என் ஜீன்ஸ்.
4: குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு பேங்க்ல நான் விட கேவலமா லோ லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்கு பக்குன்றிருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள.
0: ஐயோ இந்த அவஸ்தை பண்றானே. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க?
4: ஆட்டோல பங்கு கேக்குறாயா?
0: பங்கு நான் தாயா கேட்டேன்.
4: நீ எப்படி இங்க வந்த?
0: முதல்ல குத்துல நான் வெளியே வந்தேன், மிச்ச குத்துல ஆட்டோ தான் குத்திக்கிட்டு இருந்த நீ.
4: ஆட்டோயா?
0: ஆமா. ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு அடிக்க கூடாதியா? கண்ணை திறந்து அடிச்சா தான் தெரியும். மூடி அடிச்சா அடிபுறாத மேல ஒண்ணும் நடத்தமா? ஆமா. உன்ட பங்கு கேட்டா தர முடியும் சொல்லு, தர முடியாது சொல்லு. அதை விட இப்படி சிறுபல திறமை நடக்கிறது?
4: தர முடியாதரா?
0: தர முடியாதா? உன விட்டுருவா? நானு
4: நீ என்ன விட மாட்டியா? நான் ஒன்ன விட்டா தரடா, நான் ஒன்ன விட்டா தரடா.
0: கடப்பாரியா,
4: கொல்லாம விட மாட்டேன்.

0: இதை பாடுறா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. கேரளா வரைக்கும் வந்தோம், உன்னால ஜனனியை பார்க்க முடியல. அவ உனக்கு இல்லடா, தேடுறது கிடைக்கலனா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ. வா ஊருக்கு போலாம், வா.
1: சரி போலாம், ஆனா ஜனனி கண்டிப்பா என்ன தெளிவரும்.
2: ஹலோ அமுதா, நான் மேகலா பேசுறேன்.
3: ஹாய், எப்படி இருக்க?
2: நான் நல்லா இருக்கேன், கேரளால இருந்து பேசுறேன்.
3: கேரளால இருந்தா?
2: ஆமா, உன் ஹஸ்பண்ட கூட இங்க பார்த்தேனே.
3: ஆமாமா, அவரு ஏகே ஆண்டனி கிட்ட செக்ரட்டரியா ஜாயின் பண்ண போறாரு.
2: என்னடி உளர்ற? அந்த வேலைக்கு இன்டர்வியூலாம் முடிஞ்சு நான் எனக்கோ செலக்ட் ஆயிட்டேன். வேலையில ஜாயின் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்.
4: உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட நல்லா போய் சொல்லிட்டு இங்க ஊர் சுத்திட்டு இருக்காரு. பாத்துடி.
3: ரொம்ப தேங்க்ஸ் டி. அவர் வரட்டும், நான் பாத்துக்கறேன்.
0: செல்லா, ராஜாதி, அமுதா, எங்க இருக்க நீ? கேரளாவில இருந்து இன்டர்வியூ போயிட்டு அசந்து போய் வந்து நிக்கிறேன் நானு. என்ன வாசல்ல வந்து வரவேற்காம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ?
3: அல்வா கிண்டிட்டு இருந்தேன்.
0: ஓ,
3: அதோட வந்து ரிசீவ் பண்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எனங்க, கேரளா சீஃப் மினிஸ்டர் ஏ கே ஆண்டனியே உங்க கூட இருந்தாரு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க.
0: கூட இருந்தா பரவாயில்லையே, வெரி சிம்பிள் மேன். யூனோ, நேந்திரம் பழம் சாப்பிடுங்கிறாரு, கதகளிக்கு போலாமான்றாரு, எண்ணெய் மசாஜ் பண்ணிக்கொண்டாரு, மோகன்லால மீட் பண்ணலான்றாரு, படகு சவாரிக்கு கூட அவரே வர்றாருன்னா பாத்துக்கோ. ஏன் ஒரே அன்பு தொல்லையா போச்சு பாவோம்.
3: அப்போ வேலை கன்ஃபர்ம்டுன்றீங்க?
0: கன்ஃபர்ம்டு தான். ஆனா கேரளா மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டுக்குள்ள உங்கள மாதிரி அறிவாளியை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. நீங்க டெல்லி போய் ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட செக்ரட்டரியா சேர்ந்துட்டா நல்லா இருக்குங்கிறாரு.
3: அப்போ டெல்லி போகணும்.
0: போகணும், ஆனா ஒரு 20,000 வரைக்கும் செலவாகும்.
3: அதனால என்னங்க, வேலை கிடைச்சா டெல்லினே போய் செட்டில் ஆயிடலாம்.
0: ஆமாமா, பட்டாணி சப்பாத்தி குருமாவும் சாப்பிடலாம். பாங்கராடான் சாரிக்கிட்டே.
3: என்னங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க.
0: எதுக்கு?
3: கண்ணை மூடி ஆ காட்டுங்க.
0: ஓ, அதுவா கூக்க போயா?
3: குடுக்கறதுக்கு தானே அடுப்புல வச்சிருக்கேன். இந்த வாய் தானே என் நகையெல்லாம் ஆ போட்டுச்சு. இப்ப நல்லா ஓ போடுங்க. நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன். நீங்க திருந்துற மாதிரியே தெரியல.

0: என்னடா செய்வீங்க?
1: ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
2: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல அழுதுட்டு அடிக்க
1: மாட்டேன்ல. தப்பு பண்ண உடனே அடிப்பேன். உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்க?
3: இவன் தானே நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
1: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வரதாசன் பாட்டு கேட்டா காட்டுப்பாரு கூட புத்தி வந்துடும். இப்ப என்ன பாரு, வரதாசன் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும். உனக்கு எங்க எல்லாம் தெரிய போ. சரி பாடு பாப்போம்.
4: என்ன செய்ய?

என் முத்தம்மா பணக்கோட்டம் போட்டதே எடி. ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி என் முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி. ஊசி முனைக்கா

0: காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும். இந்த ஊரில் பல பேரா பார்த்து
1: புட்டேன்.
0: சபாஷ். நாவீர சூர
2: அடிக்கதுவா.
0: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
1: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
0: சாரு
1: சாரு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்சவண்டா
1: துணிஞ்சவண்டா.
0: யாரடா டா போடுறீங்க?
1: யாரடா போடுறீங்க?

0: டிக்கெட் கொடுங்க.
1: இது எடுக்க மறந்துட்டேன்.
2: ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன்.
1: இத பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சி முத மாச சம்பளம் வந்த உடனே உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன்.
2: உங்க காசு என் காசுன்னு பிரிச்சு பேசாதீங்க.
3: என்ன லவ்ஸா?
1: இல்ல இப்பதான் பழக்கம்.
2: லவ் பண்ண கூடாதா? நான் ஸ்லிப் ஆகும்போது கை கொடுத்து காப்பாத்தினவர் இவரு. வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாத்த மாட்டேன்.
4: சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்ட.
1: அமுதா, என்ன டெய்லி என்ன இந்த மாதிரியே எழுப்புற?
2: என்ன மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கா?
1: ஆமா, நாம முத முதல்ல பஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே, அதை நினைச்சு பார்த்தேன்.
2: அதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல.
1: ஏன் இப்படி வெறுப்பாவே நடந்துக்கிற? நாம காதலிக்கும் போதெல்லாம் எங்க, சாப்பிடும் போது என்ன நினைச்சு பாத்தீங்களா, தூங்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களா, டிரெஸ் மாத்தும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களான்னு அடிக்கடி
2: கேப்ப. ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறதுல இருந்து வீட்டு நிர்வாகம் பாக்குற வரைக்கும் எல்லாம் நானே துவைக்கணும், நானே சமைக்கணும், நானே ரேஷன் கடைக்கும் போகணும்.
1: அதான் குடும்ப தலைவர் ரேஷன் கடைக்கு போக வேண்டாம்னு அரசாங்கமே சொல்லிருச்சு.
2: ஆமா, இவர் பெரிய குடும்ப தலைவர். எவன் நாலு காசு சம்பாரிச்சு பொண்டாட்டிய உட்கார வச்சு சோறு போடுறானோ அவன் தான் உண்மையான குடும்ப தலைவன்.
1: ஆமா, உங்களை உட்கார வச்சு சோறு போட்டு போட்டுதான் ஒவ்வொரு வீட்லயும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைங்க இவ்வளவு தண்டி ஆயிடுறீங்க. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் சொல்றேன். அன்னைக்கு கூட தான் உங்க அப்பன் ஃப்ரெண்ட் எவனோ ஒருத்தர் இன்டர்வியூ நடத்துறான்னு சொன்னேன், போயிட்டு வந்தேன்.
2: இன்டர்வியூல அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க?
1: அந்த ஆளுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும், வேலைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம நயாகரா நீர்வீழ்ச்சியோட உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவுன்னு கேக்குறான். உனக்கு இந்த கேள்வி அவசியம் தானான்னு கேட்டேன், போடான்ட்டு வந்துட்டோம்ல.
2: உடைக்கிறதுக்கு வக்கில் இல்ல, இது கோவம். இனிமேல் என்ன செய்யறதா உத்தேசம்?
1: Larson and Toubro கம்பெனில GM போஸ்ட்.
2: நிஜமாவா?
1: GM போஸ்ட்ல இருக்கிறவரு பேப்பர்ல ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு, கிளர்க் வேலை காலியா இருக்குதான், அதான் அதுக்கு அப்ளை பண்ணனும். போஸ்டல் ஆர்டருக்கு ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட.
2: போஸ்டல் ஆர்டர் வாங்கி வாங்கி மாசம் மாசம் ஆயிரக்கணக்கா செலவாகுது.
1: அமுதா, வழக்கமா போடுற குட்டி கூரா பவுடரை மாத்திட்டியா? வேற வாசம் அடிக்குது.
0: போது

0: அச்சியலப்பெரி பாண்டியம்.
1: சாரி தெரியாம பிடிச்சிட்டேன்.
2: புரியுது. பட் எப்படி அவளை பார்க்காம அவாய்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல.
3: பாவா என் வாழ்க்கையில விளக்கேத்தி வை, அவ வர டைம் ஆச்சு. வில் யூ ப்ளீஸ்?
2: சரி, ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
4: வணக்கம் மாப்ள.
2: ஓகே ஓகே, வணக்கம. மாப்ள நல்ல சூப்பரா மேட்சா இருக்காரு,
5: அதனால தான் செலக்ட் பண்ணேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஏதோ ஆவரேஜா போயிட்டு இருக்கீங்க.
5: உங்க வைஃப கூட்டிட்டு வரலையா?
2: வைஃபா?
6: ஏய் பிரியா, பூபதி கல்யாணம் ஆகலன்ற விஷயத்த இப்பவாது ஆஷா கிட்ட சொல்லிடலாமா?
5: சும்மா ரெடி, மாட்டிட்டு முழிக்கட்டும்.
2: ஓ, அந்த வைஃப் வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க. இங்கதான் எங்கயோ. ஆ,
5: அவங்களா? அத்தை என்னமா இங்க வாங்க.
2: அத்தையா? நீ யாரு? சும்மா சும்மா பின்னாடி வந்துட்டு.
5: என்ன பாரு

0: பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்டா போடணும். இன்னாடா சொல்லிக்கிட்டு இருக்க தாளமா போடுற,
1: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுற.
0: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
1: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பாத்து பேசுறேன்னு நினைப்பிக்கிதா?
1: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
0: பம்பு பண்ணுனே பொண்ணு
1: புடுவேன். நீ வளர்த்ததப்படி நான் இன்னா பண்ணுவேன்.
0: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாண்டே அது ராங்கா போடுமாடாச்சி. நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா?
2: போவாதே
1: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்ச அது ராங்கா போனதில்லை.

0: என்ன பேரண்டி அதுக்குள்ள இருட்டி போச்சு?
1: உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்தா பாரு என்ன சொல்லணும் இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு.
0: மாடு ரெண்டும்
1: ரொம்ப அவசியம் எனக்கு, நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. காதல் பெசாசே காதல் பெசாசே ஏ தோ சௌக்கியம் பர்பா இல்லை பாடு.
0: அம்மா இதுதான் தமிழ் பாட்டா?
1: இதுதான் தமிழ் பாட்டு, பாடு.
0: ஓடாங்கோ ஓடாங்கோ.
1: ஆஹா, அட்வான்ஸா போறிய பாட்டி? அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பாட்டு பாடுறாங்க, யாருன்னு பாக்கலாம் வா.
0: வந்து சேர்ந்ததடி தாய்பால் குடிக்க தலையலி கள்ளிப்பாலனி குடிச்சு கண்மூடு நல்லபடி. அடுத்து ஒரு ஜென்ம வந்து அனாகனி பிறந்த பூமியில இறங்கிடக்கே போய் வாடி அன்னக்கு. கட்டையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த அடி கேப்ப கள்ளி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதடி.
1: உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு, குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்கறியா?
0: கள்ளிப்பால் வச்சு கொல்ல போறேன்.
1: சொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு
2: கொடுத்துறேன்.
0: ஐயா,
1: ஏய் டாடி, இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா?
3: ஆமா, பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாட.
1: ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மாதிரி சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள் எல்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன், விஜயசாந்தி ஐபிஎஸ்
2: கிடைச்சிருப்பாங்களா?
1: ஒரு ஃபுளோல வந்துருச்சு.
3: சும்மா இங்க வந்து காண்ட பண்ணாதடா. பொம்பளை குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்கணும், அதுதான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு.
1: உங்க தீர்ப்புல தீய வைக்க மிஸ்டர் சு.
3: சாத்தப்பண்டா,
1: நல்லவேளை நீங்க முந்திக்கிட்டீங்க, இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளிப்பால் தானே அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் இப்ப குடுத்துடலாமா?
3: தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை, எத்தனை மாசம்?
1: ஜஸ்ட் 720 மாசம்.
3: ஏய், அப்படின்னா அது அறுவை கைவிட?
1: அதேதான், அது இதுதான்.
2: நீங்க பேசாம அமெரிக்கா போயிருங்க, எங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல விடுங்க.
1: நீ யார் ஆயிடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிடாத, அப்புறம் சவுண்டு வரும்.
2: அது எப்படி அங்க வரும்?
1: இதோ வந்துருச்சுப்பா.
2: சவுண்டு வரலையே?
1: இப்ப வரும்பா.
3: என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன சேர்க்க கூடாது, இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு.
0: போடா, என் பேரை எங்க போனாலும் குறைச்சுக்கிறேன்.
3: ஓடி கேள்வி.
1: இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ், தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு, கூட போறதெல்லாம் அட்டார்னி ஜெனரல்ஸ். என்ன பாட்டி?
0: ஏப்பா, நிஜமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொள்ள பாத்தியா?
1: நீ வேற பாட்டி, இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய கள்ளுப்பால் அச்சுப்பார்.

ஆண்டவா, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி நான் தன்னந்தனியா ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அலையிறது? எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் கிடைக்கல, நான் கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணையாவது என் கண்ணில் காட்ட மாட்டியா?

0: பாவிகளா, கண்ணு தெரியாத முண்டங்களா, ஹோண்டா சிட்டில வந்த ஒருத்தன கஷ்டப்பட்டு பிராக்கெட் போட்டு வாழ்க்கையில எப்படியாவது செட்டில் ஆகலாம் நினைச்சு நாலு கால நடந்து வந்து விறந்து விறந்து இங்க விளக்கத்தலான்னு வந்தா ஆர்வ கோளாறுல இப்படி விளக்க அணைச்சிட்டீங்களேடா, நீங்க நல்லா இருப்பீங்களா? அடுத்து வர ஹோண்டா சிட்டில வரணும் இல்ல டிவிஎஸ் 50ல வரணும்.
1: இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் மதுரை மாரியப்பனுக்கு மகனாக பிறந்த நானும், மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு மார்வாடிக்கு மகளாக பிறந்த நீயும் தான் இனிமேல் காதலர்கள். நாம் இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேருவோமா? சேருவோம், நிச்சயமா சேருவோம், கண்டிப்பாக சேருவோம். எப்படி சேரப்போகிறோம்? லெட் அஸ் வாட்ச் த ப்ளே.
2: அரே பாப்ரே, டைம் ஆ கயா.
1: அந்த ஹிந்தி படம் எந்த தியேட்டர்ல ஓடுது?
2: ஏய் பேவ்கூ, டைம் ஆயிடுச்சு, நான் விக்க போறேன்.
3: யார் பாடு?
1: ஆஹா
3: தம்பி, நடைய சாத்தணும்.
1: சாத்திடுங்கோ.
3: நீ முதல்ல நடைய கட்டு.
1: ஓஹோ,

மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள்.

0: எல்லாரும் தூங்குறாங்க, அமௌண்ட்டோட எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்குத்தான் ஏகப்பட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கே, இது உன்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா?
1: ஏனப்பா அப்படி கேட்கிறாய்?
0: அதுக்கு இல்ல அத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா, ரம்யா, கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குதே. நீயும் இந்த மாதிரி டூப்ளிகேட்டா?
1: நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன்.
0: ஓ, ஐ அம் சாரி.
1: ஆமா, நீ ஜூனியர் அத்தாவா? ஏனப்பா இப்படி ஊரே ஏமாட்டிக்கிறா?
0: அத்தா என்ன மன்னிச்சிரு அத்தா, நான் என்ன அத்தா பண்ணுவேன், படிச்சிருக்கேன், வேலை இல்ல, பசிச்சுது, அதான் கோயிலுக்குள்ள வந்து அத்தாவோட ஜூனியர் அத்தான்னு சொன்னேன். உனக்கு கொடுக்கற மரியாதை எல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க அத்தா. உண்மையிலே எனக்கு நல்ல மூளை இருக்குது அத்தா, நீ வேணா என்ன சோதிச்சு பாரு அத்தா.
1: என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்.
0: இங்கேயும் இன்டர்வியூவா?
1: அம்மா என்றால்
0: மம்மி,
1: அப்பா என்றால்
0: டம்மி.
1: தஞ்சம் என்பது
0: நீ கொடுப்பது,
1: லஞ்சம் என்பது
0: நாங்கள் கொடுப்பது,
1: ஆசிரியர்கள் கேட்பது
0: குருதட்சணை,
1: அரக்கர்கள் கேட்பது
0: வரதட்சணை,
1: கூட்டமா இருப்பது
0: ஒயின் ஷாப்,
1: காலியா இருப்பது
0: புக் ஷாப்,
1: சட்டசபையில் நடப்பது
0: ஃபைட்ஸ்,
1: சாவை தருவது
0: எய்ட்ஸ்,
1: சிந்தித்தாள் வருவது
0: மேட்டர்,
1: சீருடலை கெடுப்பது
0: குவார்டர்,
1: எல்லோருக்கும் முடிந்தது
0: ஆயில் பாத்,
1: என்றுமே முடியாதது
0: தினத்தந்தி சிந்து பாத்,
1: கப்பலோட்டிய தமிழன்
0: வாவூசி,
1: கப்பலோட்டாத தமிழன்
0: மாபோசி,
1: பெண்கள் விரும்புவது
0: காஞ்சிபுரம் பனாரஸ்,
1: பெண்கள் விரும்பாதது
0: கணவனின் காலிபர்ஸ்,
1: விதவை என்பவள்
0: விதியின் சிரிப்பு,
1: அதை மாற்ற வேண்டியது
0: மனிதனின் பொறுப்பு,
1: மன்னனின் ஆயுதம்
0: வாழும் கேடயமும்,
1: மாமியாரின் ஆயுதம்
0: கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும்,
1: தண்டி யாத்திரையில்
0: உப்பு காய்ச்சினாங்கோ,
1: தண்டையார் பேட்டையில்
0: சாராயம் காய்ச்சினாங்கோ.
1: பக்தா சபாஷ், சரியான பதில் அளித்தாய்.
0: நீதான் சொல்ற, இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கிறேன், இதே மாதிரி தான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா, அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்பில் ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகிட்டேன்

0: கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் முண்டியலில் கை வைப்பதா?
1: என்ன அத்தா பண்றது? இவனுக்கு காத குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்ப கொண்டாந்து தலையில வைக்கிறான், அலையிறானுங்க, நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போறானுங்களாம். அதனாலதான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலாம் ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே. அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன்.
0: உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா?
1: எங்க கொடுத்துருக்கா?
0: 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு, இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார். கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும்
2: கை கால் இல்லாம ஆகணுங்கறியா?
0: நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம். போய் வா.
1: ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டுக்கு குத்தாம ஊட்டியே வர்றேன். ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன்.
0: உழைத்து உன்.
1: என்ன ஆத்தா, பழைய கிட்டப்புக்கே கொண்டு வந்துட்டு? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து நான் மீட் பண்றேன்.

0: இவன் ஒரு விஐபி. ஆம், வேலை இல்லாத பட்டதாரி.
1: சார் சார், கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா?
2: தெரியும். அசாருதீன் 250, ஜடேஜா 350, அஜய் சர்மா 150.
1: இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க.
2: அத்தனை கோடி அடிச்சிட்டாங்கடா. கையை நீட்டு கூப்பிடுற, உன் படத்துக்கே வர்றேன்.
0: ஏன்பா, இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த?
3: ரொம்ப முக்கியம், போய் பீரோல உட்கார்.
2: ஏண்டா, மத்தவன் எல்லாம் சீட்ல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் பீரோல உட்காந்து படம் பாக்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்ச பாத்திரமா போச்சா?
3: இல்ல சார், பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார்.
2: ஓ சாரி, உள்ள உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேக்கலப்பா. டிடிஎஸ் போல இருக்கு, சைட்ல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது.
4: படம் பாக்க வந்தீங்களா?
2: இல்ல, பைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கிறேன்.
5: எங்க வேலை பாக்குறீங்க?
2: மதுரையில கலெக்டரா இருக்கிறேன். இன்ன என்னயா, வேலை இல்லாதான் நூன் ஷோக்கு வருவான்
6: என்னங்கடா
2: இது? படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன்லாம் வருது, கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா?
4: பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு.
2: சும்மா ஏரியா, வெளிய படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தானே உள்ள வந்தேன்.
4: யோ, அது ரெகுலர் ஷோ, இது நூன் ஷோ.
2: பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே.
7: அவதான்டா ஆத்தாடா.
2: உன்னை பார்க்கும் போதே டவுட் ஆன.
8: I love this idiot. I love this lovable idiot.

0: பிறந்தா கல்யாண சுந்தரத்துக்கு மகனா பிறக்கணும்டா. காதலிச்ச பொண்ணையே நிச்சயம் பண்ணி வச்சு தனி குடுத்தனம் போறதுக்கு பிளாட் வேற வாங்கி கொடுத்துருக்காரு பாரு.
1: ஆமா போடா.
0: ஆ ஏண்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சலிப்பா இருக்குதா உனக்கு?
1: அதுலடா மனோ, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் கிஃப்ட் தருவாங்க, மாப்பிள்ளையே பொண்ணு கிஃப்ட் தந்தா என்னடா சொல்ற? ஆமாண்டா, சத்யாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணத்தன்னைக்கே அஸ்தலாம் நினைச்சேன், ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கலையே.
0: கமலே விடு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க மூன் டிவில இருந்து வரோம். 2003 ஃபிகர்கள்ன்ற தலைப்புல ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அது விஷயமா சில கேள்விகள். உங்களுக்கு அஜித் பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமா?
2: இந்த வெயில்ல வந்து கேள்வி கேட்டா பைத்தியம் தான் பிடிக்கும்.
0: பின்ன இதுக்கா ஏசி ரூம் போட்டா அதெல்லாம் கேட்க முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ.
2: எஸ்.
0: ஆஹா, சிங்கார சென்னை நீ ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது.
2: ஏ,
0: உங்கள மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே. செல்லம் ராஜாத்தி, கதவை
2: திறடிமா.
0: ஓ சாரி மேடம், நான் வீடு மாறி வந்துச்சேன்.
2: ஐயோ என்னங்க, விளையாடாதீங்க, உள்ள வாங்க.
0: ஓ நீதானா, எப்பவும் எண்ணெய் வச்ச தலையும் எடுத்து சோறுகின சேலையுமா எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்ப? இன்னைக்கு என்ன போத்தீஸ்க்கு வழியில் நிக்க வச்ச பொம்மை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க?
2: என்னங்க, நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க நடந்துக்க போது நான் எதுக்கா உங்க மேல எரிஞ்சு விழணும்?
0: என்ன எதிர்பார்ப்பு, என்ன நடக்கிறது, சஸ்பென்ஸ் வச்சு பேசுறீயே.
2: நீங்க தான் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க.
0: என்ன
2: டிவி ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்தது ஏங்க என்கிட்ட சொல்லல?
0: டிவி, ஆமா வேலை பார்த்தேன்.
2: சும்மா நடிக்காதீங்க. பஸ் ஸ்டாப்ல நீங்க இன்டர்வியூ எடுத்ததை என் ஃப்ரெண்டு மேகலா போன் பண்ணி சொல்லிட்டா.
0: சொல்லிட்டாளா? அவ கையில செல்போன் வச்சிருக்கிறதே என்ன பத்தி ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கத்தான் போல இருக்கு.
2: என்னங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சது என் கிட்டதான் முதல்ல சொல்லிருக்கணும்.
0: சொல்லிருக்கணும்டா, இருந்தாலும் ரபி பெர்னாடு என்னோட திக் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. அவர் திடீர்னு என்ன பார்த்து இவ்வளவு பெரிய போஸ்டர் தூக்கி கொடுத்து நீ தான் பாத்துக்கணும்ட்டாரு, என்னால ஒன்னும் செய்ய முடியல. மொத மாச சம்பளக்க வர வாங்கி உன் கையில குடுத்துட்டு அப்புறமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு நினைச்சேன். பொம்பளைக்கு எப்படிதான் தெரிஞ்சுக்கிறீங்க?
2: இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி
0: தரேன். எனக்கு இன்பமா அதிர்ச்சியா இருக்கே. என்ன படுக்கையில பூ?
2: இன்னைக்கு தாங்க நமக்கு உண்மையிலே ஃபர்ஸ்ட் நைட்.
0: சம்பளம் வந்த அப்புறம் பாத்துக்கலாமே, என்ன அவசரம்?
2: இல்லீங்க, நான் உங்களை பட்னி போட்டது போதும், உட்காருங்க.
0: இப்பயாவது என் அருமை உனக்கு புரிஞ்சுதே, அப்படியே ஒரு 2.5 டன் ஏசியில ஒரு 1.5 மலை பூவை தொங்க விட்டுனா நல்லா இருந்திருக்கும்.
2: அதுக்கு என்னங்க, உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே வாங்கிட்டா போச்சு.
0: ஆமாமா, 20,000 கிராஸ் ஆகுறாரு ரவி பெர்னாடு. ரொம்ப ஸ்டஃபியா இருக்குது, முதல்ல சாக்ஸ் அவுத்துறியா? இந்த நேரத்துல அவன் கரடி மாதிரி, நான் போய் பாக்குறேன்.
2: இருங்க, இனிமேல் இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்வேன்.
0: அப்படியா, போ சீக்கிரம் வா. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா?
2: உங்களுக்கு யார் வேணும்?
3: இது மொன வீடு தானே?
2: ஆமாங்க.
3: ஏதோ ஷூட்டிங் சொல்லிட்டு வீடியோ கேமரா வாடகைக்கு எடுத்துட்டு போயிருந்தாரு.
2: வாடகைக்கா? அவர் டிவி ஸ்டேஷன்ல வேலை செய்யறாரு.
3: இந்த மூஞ்சிக்கெல்லாம் யாரும் டிவி ஸ்டேஷன்ல வேலை தருவா? நான் என் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
2: நாளை காலையில வந்து வாங்கிக்கங்க.
3: ஒழுங்கா வந்து வாடகை தர சொல்லுமா, இல்லனா நடக்கறதே வேற. மூஞ்ச பாரு, டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறாரு.
0: யாரா வாசல்ல?
2: கடங்கார.
0: வரத்தான் செய்வான். சம்பளம் வந்தவனே எல்லாருக்கும் பைசல் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு எல்லாமே டோர் டெலிவரி தான்.
2: அதேதான் நானும்
0: சொன்னேன். ஜிலேபி சாப்பிடுற
2: இருக்கட்டும்.
0: லாடோ
2: அப்புறம் அப்புறம்.
0: என்ன பத்தி வாங்கி வச்சிருக்க நீயே? தேனாம்பேட்டை முருகன் கோயில் பக்கத்துல ஒரு பத்தி விக்குது, அதை வாங்கி வச்சா சூப்பரா இருக்கும். இது சும்மா கனமா பேட்ட எஃபெக்ட்ல நாருது, என் மூடே போகுதுடா.
2: உங்க சம்பளம் வந்த உடனே வாங்கிட்டா போது.
0: பாரு, எப்பவுமே நீ என்ன முறைச்சு முறைச்சு பாத்து, இப்ப நீ என்ன ஆசையா பாக்குற, அது கூட முறைக்கிற மாதிரி இருக்குது.
2: இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க?
0: ஒரு முத்தம் கூட
2: நெத்தில கொடுக்கட்டா?
0: நெத்தில இருந்து ஆரம்பிக்கிறியா? எனக்கு ஓகே. என்னடா செல்லம், மாங்க அடிக்கிற மாதிரியே குறி வைக்கிறியே.
2: குறிதான் வைக்கிறேன்.

0: உன் தம்பி வரா.
1: அது எப்படிங்க பாக்காமே சொல்றீங்க?
0: கெட்டு போன நாத்தங்காய் அடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான்னு அர்த்தம்.
1: ஏங்க இப்படி போறான் போறீங்க? அவன் செண்ட் போட்டிருக்காங்க.
0: அது என்ன சொந்த செண்டா? ஊர்ல உள்ள ஓசு வாங்கின செண்டு, பண்ணி வாட தானே வரும்.
2: மாமா செண்டு போடுற என்னைய உன் மேல குண்டு போட வச்சிடாத, நான் வாழ நினைக்கிறேன். ஏக்கா ஒரு 100 ரூபா
0: வாழ நினைக்கிறேன். ஏண்டா 100 ரூபா பிச்சை கேட்கணும்?
2: ஹலோ மாம்ஸ், எங்க அக்கா கிட்ட கேக்குறேன், உண்ட கேக்கல.
0: அக்கா எங்கிட்ட தான் கேப்பா, நான் தான் கொடுக்கணும்.
1: அப்ப கொடுங்க.
0: முடியாது, உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கலாம், உனக்கு தெரியுமா?
2: அதுக்கு தெரியாது, நீ வேணா வாங்கி.
0: நீ தண்ணி அடிக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா கேட்ட அவளை கெடுத்துறாதா?
2: மாமா வெட்டித்தனமா பேசாத, 100 ரூபா தர முடியுமா? முடியாதா?
0: முடியாது.
2: இப்படி வாக்கு தவறி உனக்கு அசிங்கமா இல்ல?
0: என்ன தர
2: எங்க அக்கால கட்டப்ப என்ன சொன்ன? உங்க அக்கால கரை பண்ணி குதினா உன்னையும் கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தி காசுடா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சு நெஞ்சு ஆசை வளர்த்த நியாயம் வந்தாங்க. இன்னைக்கு பேச்ச மாத்திரம் நியாயம் அது.
0: நீ என்ன கட்டாலும் நான் தரமாட்டேன்.
2: அப்ப பழைய அக்கால திருப்பி கொடு.
0: என்னது பழைய அக்காவா?
2: ஆமா, தாலி கட்டும் போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு.
0: அதை எப்படி இப்ப கொடுக்க முடியும்?
2: அப்ப 100 ரூபா கொடு.
0: 100 ரூபா இல்ல.
2: அப்படியா மாமு? அப்ப வாக்க போலாம்.
0: எங்க?
2: எங்க அம்மா வீட்டுக்கு.
0: எதுக்கு?
2: நீ இனிமே தனியா ஈர துணியோட பட்டா தான் உனக்கு
0: அறிவு. இந்தடா இந்தடா,
2: அது இத முதல்ல கொடுத்துக்கலாம்ல. ஈர துணியினால சாகரிச்ச மாதிரி இருக்கும்.
0: ஆமா.
2: 500 ரூபா. எப்படி இருக்கு என் தக்காளி?
3: போன பெருச்சாளி
2: போடி. நீ இல்ல நான் காமாச்சி அப்படின்னா
0: நரிக்கிருவேங்க. என்ன
2: பண்றேன்
0: என்ன என்ன என்ன வேணும்?
2: என்ன வேணுமா? வெண்ண வேணுமா?
0: என்ன தாண்டா வேணும்?
2: அப்புறம் உயிரை வாங்குற.
0: ஏய் மறுபடியும் பாரு, என்ன என்ன வேணும் கேக்கல பாரு.
2: என்ன என்ன
0: கடலை என்ன?
2: சரி விடு.

0: இப்ப என்னமா மறந்து போச்சு பள்ளிக்கூடத்துல நான் சாம்பியன் கூட சொல்ல விட மாட்டேங்கன்னா மரியாதையா அவனை வேற வீட்டுக்கு மாத்தி போடணும் நம்மள
1: வாழ்க்கையே
2: மாமா
3: என்னங்க
2: மாமா இவர் தான் எங்க வீட்டுக்காரரு
1: அப்படியா வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: என்னங்க இவர் எங்க சொந்தக்காரரு எனக்கு மாமா முறை வேணும்
0: இவரை நான் பாத்துருக்கேன் எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க
1: என்ன இப்படி கேக்குறீங்க நான் தானே மாப்பிள்ள கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சரிக்கு கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல
4: கல்யாணத்துக்கே நான் வரலையே எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர் எல்லாம் போயிருந்தேன் இப்பதான் வந்தேன் வந்ததும் பாத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன்
2: மன்னாரன் கம்பெனில மேனேஜரா இருக்காரு மாமா
0: இவன் என் சிநேகிதன் அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கான்
4: என்னது என்னது மன்னாரன் கம்பெனிலயா
0: ஏன் இருக்கப்படாதுங்களா
4: மாப்பிள உங்க கம்பெனில முக்கியமான வியாபாரம் எது எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி நல்லா இருக்குது அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன்
5: நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க
4: என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு மெட்ராஸில் இருக்கிறதே ஒரு மன்னாரன் கம்பெனி தானே
5: மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கா
0: அதை பத்தி நமக்கு என்னடா நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா
5: அங்க ராஜமன்னார் சார்
4: சரி சரி உங்க அட்ரஸ் கொடுங்க நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன்
5: அட்ரஸ் சம்பத்து அட்ரஸ் வேணுமாண்டா எனக்கு அவசரமா ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்கு நான் போயிட்டு வர்றேன் வர்றேங்க
2: மாமா காஃபி ஆறி போகுது நீங்க சாப்பிடுங்க
0: ஆறி போகுது சாப்பிடுங்க கொஞ்சம் பால் கொண்டாந்து
5: ஓஹோ கடைசியில என்னையும் இல்ல சந்திரன் நிறுத்து விட்டா நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது மூச்சு
4: மாலினி உன் புருஷங்கிட்ட ஏதோ குழா இருக்குது அதை கவனிமா நான் வர்றேன்
2: சரி மாமா சரி இந்த பாருங்க
0: என்ன செய்வேன் நான் பத்து நாள்ல வேலை தேடிட்டு வரல ஒருவேளை காப்பியை நிறுத்தி 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல ஒருவேளை ஷோத்தையும் நிறுத்தி போடுவேன்
2: ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா
0: வெளியில நிறுத்து வெளியில நிறுத்து
2: வெளியில என்ன வீதியில நிறுத்திடுவேன்
0: நீ செய்வ நீ செய்வ
2: ஆமா உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே எங்க அவரு
0: அவன் எங்க இங்க இருக்கிறான் அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான் நான் போக முடியலையே

0: என்னையா இது ஔவையார் ஆம்பளை வேஷத்துல வந்த மாதிரி என்னாச்சு?
1: முதுகு புடிச்சுக்கிச்சு.
0: இப்படி உட்கார முடியுமா?
1: முடியாது.
0: எப்படி புடிச்சது?
1: அது தரையில ஏதோ பல பலன்னு தெரிஞ்சது. தங்கம் நினைச்சு குனிஞ்சேன். அது ஜரிய பேப்பர் இதுதான் கிடைச்சது.
0: தனக்கு சொந்தமில்லாத பொருளுக்கு ஆசைப்படுறவன் என்ன கதி ஆவான்றத உலகம் இனிமேலாவது ஒன்ன பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்.
1: கடுப்புல இருக்கேன், கருத்து பேசுறீங்களே டாக்டர்.
0: நான் தான் பேசுறேன். ஓபிக்கு உடனடியா வா
1: டாக்டர். மருந்து
0: மருதியா? அப்படியே கொஞ்சம் திரும்ப முடியுமா? லைட்டா லைட்டா. அப்படியே கதவை நோக்கி போ.
1: டாக்டர் சரியா போச்சு டாக்டர்.
0: நவ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். செல்லா நீ போலாம்.
1: இது என்ன மருத்துவம்?
0: ஹோமியோபதி, அலோபதி, குரோரோபதி மாதிரி. இது நர்சோபதி.
1: ரொம்ப நன்றி டாக்டர்.
0: 100 ரூபீஸ் குனியாதே, நானே எடுத்துக்கிறேன். நீ போ.

0: 아이노띠! 아이노띠!
1: 아이노띠 앉지!
0: 아 앉지!
2: 아마 எப்படி இவ்ளோ வெயிட்?
1: இதெல்லாம் நத்திங்கயா, முந்தி டன் கணக்குல தூக்கிட்டு இருந்த, இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். வாட் எ சன்னி டே!
2: வாவ், சூப்பர். நிஜமாவே நீங்க தானா?
1: யா, இட்ஸ் மீ. தட் வாஸ் 2 இயர்ஸ் பேக், மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் ஹைதராபாத். நீ ஏகப்பட்ட டைட்டில்ஸ். மெட்ராஸ் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலாது. இன்னைக்கு என்ன சூப்?
0: யானைக்கால் சூப்.
1: டே நாலு காலையும் போட்டு சொல்லு.
2: அப்ப அவங்க
1: அந்த பாடியா? அது என் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி
3: போடுறேன். கர்மத்தை ராத்திரி பூரா உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருந்தியா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையுமா அலையுது.
1: She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலாம்னு விருப்பப்படுறீங்களா?
2: சாரி, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம், நான் சிக்ஸ் ஃபேஸ் கிட்டயே
1: கத்துக்கிறேன். என்னப்பா இந்த வில்லேஜ் கிளவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா.
4: காயப்பட்டிருந்தாண்டாது
5: jingna jingna janajam.

0: என்னது போட்டோ கேட்டாலா? என்கிட்ட கேபி சுந்தராம்பாள் போட்டோ இருக்கு, அதை டச் பண்ணி கொடுத்துடலாம்னா நீ ஒத்துக்க மாட்டே. டி ஆர் ராஜகுமார் எப்படி
1: வள வளன்னு பேசிட்டு இருக்காத? இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு.
0: அது தெரிஞ்சா நான் ஏண்டா வள வளன்னு பேசுறேன்? ஏய் பைக்கப்பா, கொஞ்சம் வண்டி நிறுத்து. உனக்கு இப்ப சோனா போட்டா தானே வேணும்?
2: ஓகே ஓகே, நிமிஷம் வெயிட் செய்யண்டி.
0: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய்.
1: என்ன சார்?
0: மொத்தம் இங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க?
1: 30 பேர்.
0: ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது?
1: 30,000 சார்.
0: டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது?
1: 2 க்ரோஸ்.
0: டோட்டலா உங்க வேல்யூ என்ன?
1: 5 க்ரோஸ்.
2: ஒரு நிமிஷம், எதுக்கு இதெல்லாம் கேக்குற?
0: ஒண்ணும் இல்லங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும்.
2: பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேக்குற? நீ
0: சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துறேன். இந்த போட்டோக்கு எங்க போறது?
3: என்ன வேணும் சார்?
0: ஒண்ணு இல்லங்க, ஒரு அழகான பொண்ணு போட்டோ இருக்கா.
3: ஏ போட்டோ வேணுமா?
0: நீங்களே வந்தாலும் வேண்டாம். இவாதான் நான் தேடி வந்த சோனா, எடுத்துற வேண்டியதான். தேங்க்யூ சார்.
2: ஹலோ, போட்டோ எடுக்கல?
0: சாரி, அதை நான் ஏவிஎம் ஸ்டுடியோலயே எடுத்துக்கிறேன். பாத்தியா, ஊட்டி பேக்ட்ராப்ல ஒரு ஹில் ஸ்டேஷனையே ஜுவல் ஸ்டேஷனா மாத்திருக்கா பாரு.
1: எப்படா கிடைச்சது?
0: உள்ள போனேன், ஆளை பார்த்தேன், தோளை தொட்டேன், அவன் சுத்தனா, நான் சுட்டுட்டேன். இந்த பொண்ணை பார்த்தா சோனாங்கிற பேருக்கு ஏத்தா மாதிரி இருக்கு. இனிமே இவாதாண்டா உன் கனவு கண்ணி சோனா. அட பாவி, பேரை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப்பே டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா?

0: தட்டட்டுமா, கேம்பெயின் அதா தொடக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் தொடக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: மணி பத்தாச்சு, இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா?
1: நடக்குமா? மன்னாரன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ்
0: இப்படிதான் விடும். ஆமா, ஆபீஸ் நேரமாகல.
1: காப்பி ரெடியா?
0: ரெடி
1: கொண்டா. சீக்கிரம் சீக்கிரம்.

0: கல்யாணம் ஆகி போச்சு.
1: எனக்கு
0: பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் என் பொண்ணை கொடுத்தான ஒரு கண்டிஷன் போட்டான். 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னு சொல்றாங்களே, அதுதானா விஷயம்? நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்.
1: எப்படி?
0: மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளு கதறிட்டு பொண்ணை கொடுத்தான், தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா, நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு,
1: அப்புறம் சோறு,
0: அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம்,
1: அப்புறம் காபி டிபன்,
0: 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன்,
1: அப்புறம் வீடு.
0: அவ்வளவுதான்.
1: உன் பொண்டாட்டிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா.
0: சொல்லி புள்ளாண்டா, பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே ஏமாம என் மேல கேச போட்டான்னா கட்டாயம் போடுவான்.
1: கரெக்ட்.
0: ஆமா ஆமா, நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல
1: இருக்க.
0: நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டேன, இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா?
1: அது வேற மாதிரி எனக்கு. சரி,
0: என்னன்னுதான் சொல்ல. சாயந்தரம் 5 மணி வரல ஃப்ரீ, சீட்டு அடுத்த வேணா நிறுத்திடறேன் சொல்லு.
1: இதெல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா, உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும்.
0: என்னடா அது, அந்த நல்ல சமாச்சாரத்தை என்கிட்டயா சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: ஏண்டா முயற்சியாவது பண்றியா?
0: பின்ன டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான், உளுந்து அடிச்சு ஓடனேன். அங்க போற என்னடா படிச்சிருக்கிற, என்ன ஏது அடக்கமாவனா அப்படி பின்ன கேட்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல் ஜம்ப் தெரியுமா, ஹை ஜம்ப் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்ட்டு வந்துட்டேன்.
1: அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு உள்ளடா, எனக்காக அந்த வேலை கிடைக்கும். நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கும்டா.
0: சரி, போறப்படு.

0: எனக்கு தானோ இந்த வீட்டுக்கு நம்ம மருமன ஆக போறோம், வலது காலை எடுத்து வச்சே போலாமே.
1: எங்க சௌமியா இருக்கானோ? இந்த கொட்டாங்குச்சி வாங்க எப்படி இங்க வந்தான்?
0: நீ தண்ணியில இல்லடா, நெருப்புல நின்னு தவம் பண்ணாலும் அந்த சௌமியா எனக்கு தாண்டா.
1: நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்குஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாதிரி தாண்டா இருப்ப.
2: உள்ள வடப்ப.
0: நமஸ்கார் மாஸ்டர்.
2: அம்மா இதை வாங்கிக்கோ.
3: ஒரு சுமால் ரிக்வெஸ்ட்ங்க, இங்க சாதகம் பண்ண வர்றவங்கல்ல சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள் நோயாளியை பாக்குறதுக்கு வர மாதிரி வராம ஏதோ வரும்போதே கத்திரிக்காய் வெண்டக்காய் முருங்கா தக்காளின்னு கொண்டு வந்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் இருக்கு.
0: அடுத்த தடவை வாங்கிட்டு வரேன்.
3: சரிங்க.
2: இது சம்பிரதாயம், தெரியாம கேட்டுட்டேன். நேத்து விட்டு போன அந்த குருவாக்கத்தின் தொடங்கலாமா?
1: ஆடிய பாதமோ அலாவுதீன் பூதமோ ஒண்ணு சேருதுங்க, நல்ல காம்பினேஷன்.
2: இல்ல அவ்வளவு வேண்டாம்.
1: முடியல.
0: இன்னும்
1: ஆடுறத பார்த்த உடனே தண்ணி எல்லாம் சூடாவது. ஓ இன்டர்வல் நம்ம கண்ட்ரோல் இல்லாம வருது.
2: நீ குரு வணக்கம் பண்ணிட்டேரு, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் கொஞ்சம் காஃபி
0: சாப்பிட்டு
2: வரேன்.
4: என்ன உப்பு கிரிக்குது
1: தெரியல குருநாதா.
0: வணக்கம் மாஸ்டர்.
4: யார் இந்த பஃபூன்? நீயா?
0: ஆமாமா சார்.
4: இங்க என்ன பண்ற?

0: நீ பேசாம கானா பாட ஆரம்பிச்சுனா.
1: குருநாதா, ஏன் சாரீரத்துக்கு என்ன வருமோ அத சொல்லி விடுங்க போதும்.
0: இப்ப வந்துடி வழிக்கு செல்ல குட்டி.
1: இருக்கு அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு, குத்திட போற.

0: எப்படி பிடிச்சா பார்த்தாளா?
1: பார்த்தாளா?
0: எப்படி பிடிச்சா பார்த்தாளா?
1: அதான் பார்த்தாளா?
0: நான் சொல்றதே நீங்க
2: இல்ல இல்ல வேற பார்த்தீங்களா? என்ன பாக்குறீங்க மாமா?
0: இல்ல உங்க ஆத்துக்காரி இருந்தாள
1: அவதான் போயிட்டாளே பின்னாடி.
2: இல்ல நீங்க வந்துட்டு போனதுக்கு பின்னாடி
1: இல்ல அப்புறம்
2: டேய் இருடா, ஏன் லைஃப் ஸ்டோரிய நான் சொல்றதா நீ சொல்றதா? அது எங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வச்சுட்டு போனீங்களா? கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துருச்சு, கோச்சிட்டு கேம்பன் குண்டிக்கே போயிட்டான்.
0: என்ன சிரிச்சுட்டே சொல்ற?
2: வெளியதாம்மா அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும், போடான்னு நான் விட்டுட்டேன். நீங்களாம் எதுக்கு அதை நினைச்சிட்டு போற? புடுங்கம்மா
0: இருங்க, மெட்ராஸ் தர போறேள்.
1: ஆமா
0: நானும் அங்கே தானே போறேன். போகும்போது கொண்டு போய் விட்டுருக்கோ.
1: சரி.
0: என்ன சத்தம்?
2: இல்ல நான் தான்,
1: நான் தான், நான் தான்.
0: யாரு?
2: வேற புரிஞ்சுக்கிட்டாரு.
0: கலந்து திவ்யமா ஒரு மாதிரியா நல்லா இருக்கு. இன்னொன்னு தாங்க,
2: குடிச்சிட்டா?
0: சாச்சே,
2: இன்னொன்னு
1: தர. பாவனடி ஆபத்துற.
2: ஆபத்துக்கு பாவம் இல்ல.
0: வந்தவர் எல்லாம் தங்கி விட்டால் இந்த பூமியில் நமக்கு இடமே.
1: இத தள்ளறதுக்கு இடமே இல்ல. முதல்ல சொல்லுங்கடா.
0: வந்தவர் எல்லாம்
1: தங்கி பிரிட்ஜ் கீழ தண்ணியில தள்ளி விட்டலாமா?
2: இது தாண்டிடுச்சு, அடுத்த பிரிட்ஜ் வரும்போது பாத்துக்கலாம்.
0: அடுத்த பிரிட்ஜ் வந்தா கண்டிப்பா எடுத்துக்கோ, டிஸ்போஸ் பண்ணலாம். ஆமா இல்லையோ? பண்ண ஐஸ் காபி வேற, ஏசி வண்டி அடிவைத்த முட்டுறது நிறுத்தல, வண்டி வீணா போடும்.
2: நீங்க அந்த பக்கம் போங்க, போய் துணைக்கு கூட்டு போய் போக வேண்டாம்.
0: 60 வருஷமா நான் தனியா தானே போறேன், இன்னைக்கு என்ன துணை?
1: இல்ல போகும்போது விழுந்துட்டா
0: போனா விழத்தான செய்யும்.
2: எனக்்கு
0: ஐயா வாங்க,
1: புள்ளி இல்ல.
0: அரண்டெல்லாம் அற்புதப்படாத.
1: வந்து வந்து வந்து

கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வேறதா முடிச்சிருச்சான்.

0: கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சார், கம்ப்யூட்டர் சார்.
1: என்னையா இது, கமர் கட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் வச்சு வித்துக்கிட்டு இருக்க? அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, இதை வச்சு நீ என்ன பண்ணுவ?
0: ஜோசியம் பாக்குறேன் சார்.
1: ஆமா, அதனா மண்ணுல அரைக்கு முன்னாடி நேம் போர்டு மாட்டின மாதிரி எதையோ எழுதி வச்சிருக்க.
0: என் பொண்டாட்டி சிவகாமி சார், அவ பேர்ல ஓபன் பண்ணிருக்கேன்.
1: ஆமா, மேயரை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ற மாதிரி ஹாப்பி ஆகுற.
0: ஏன் சிவகாமி சொன்னா தப்பாது சார்?
1: நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. வர்றேன்,
0: கொஞ்சம் இருங்க.
1: என்ன
0: சிவகாமி சொல்றத நீங்களே கேட்டு பாருங்க.
2: ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்ணம் இருப்பதால் இருக்கவும்.
1: என்ன அது, தண்ணீரை கண்டோ ஒரு மண்டலத்துக்கு நான் வெளியே போக கூடாதுன்னு நீ சொல்ற?
0: நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா.
1: யோ, எனக்கு இந்த ஜோசியம், ஜாதகம், ஏவல், வவ்வால், ஓவல் இதுல நம்பிக்கை கிடையாது. நான் வர்றேன்.
0: இந்த பாரு சார், நீர், நில, நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பயத்துக்காத, அப்புறம் உன்னால எதுவுமே முடியாது.
1: என்னால எதுவுமே முடியலன்னா நான் மாத்ரு பூதத்துக்கிட்ட போவேன். உன்கிட்ட வர்றேன், வரேன்.
0: போ போ, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணில கண்டம் கண்டம் தான். சிவகாமி சொல்லிட்டாடா.
3: ஏன்டா என் மேல சேரவாரி அடிச்சிட்டு போற?
1: ஆமா, உன் மேல சேரவாரி அடிக்கணும்னு எனக்கு நேர்த்தி கடன் பாரு.

0: நீங்களே இப்பதான் முத முதல்ல இன்டர்வியூக்கு போனீங்கன்னா இந்தியாவில என்ன மாதிரி ஆளுங்களா எப்பயும் இன்டர்வியூ போறது? என்னைய பேசிட்டு இருக்கும் போதே பேனா விடுக்கிற ஆட்டோகிராஃப் எல்லாம் போட்டு தர மாட்டேன். என்னையா இது? நிப்பு இருக்க வேண்டிய இடத்துல கத்தி இருக்குது.
1: இன்னைக்கு ஸ்டைல்,
0: இந்த ஸ்டைல வச்சு உனக்கு இப்ப என்ன வேணும்?
1: உன் ஷர்ட் பேண்ட கட்டி நான் இன்டர்வியூ போட்டு போறோம்.
0: அப்ப நானு சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன தண்ணி கண்டம் மைல்டா ஒர்க் அவுட் ஆகுதடா.

நினைச்சண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: டாக்டர், ஏப்பா காப்பாத்த முடியாதா?
1: அடிபட்ட காயம் உடம்பு பூரா இருந்தாலும் பாதிப்பு நம்ம இதயத்துலதான், அதனாலதான் அவரை காப்பாத்த முடியாத கண்டிஷன். சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க.
0: அவங்க எல்லாம் ராஜஸ்தான்ல இருக்காங்க.
1: ஒட்டகத்தை பிடிச்சாத உடனடியா வர சொல்லுங்க. கொஞ்சம் வரியாமா
0: டாக்டர்?
1: நான் ஒன்னும் இன்டர்நெட் டாக்டர் இல்ல, தைரியமாவா. ஒரு முக்கியமான விஷயம், அவர் இருக்க போறது இன்னும் அரைநாளோ ஒரு நாளோ, அதனால அவருக்கு அதிர்ச்சி தர எந்த விஷயத்தையும் அவர் கேட்கவோ பார்க்கவோ கூடாது. ஓகே, பாத்துக்கோ.
2: எனக்கு இங்க வந்த
3: பாடிய பாத்துட்டு போலான்னு
2: வந்தேன்.
3: என்னது டாடிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். அங்கிள் அங்கிள், நான் ஆட்டோ ஆர்மோ வந்திருக்கேன், உங்களுக்காக எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, இதுக்கு ஹிந்தில என்ன?
4: துஷ்மன்.
3: துஷ்மன், இந்தாங்க துஷ்மன்.
4: துஷ்மன் போடா, நான் உங்க அங்கிள் இல்ல, என்ன அங்கிள் கூப்பிடாத, நீ எனக்கு எதிரே.
3: ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சேஜி, தயவு செய்து எங்களை புரிஞ்சுக்கங்க. ஆட்டோக்கெல்லாம் பைனான்ஸ் பண்ற உங்களுக்கு ஆட்டோக்காரனுக்கும் ரொமான்ஸ் பண்ற மனசு உண்டுன்றதை ஏன் புரிஞ்சுக்க முடியல? நானும் உங்க பொண்ணு ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம், அதனால நீங்க போய் சேரும் முன்னாடி எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி
4: வச்சிருக்கேன் சேச்சி. கல்யாணம்
3: அநியாயமா இப்படி செத்து போய் என் காதலுக்கு சமாதி கட்டிட்டு, ஐயா எல்லாமே உன் பொண்ணு கொடுத்த ஐடியா தான். ஐயா பாக்குறவங்க என்னமோ, நானே உன்ன கொலை பண்ணதா தப்பா பேச மாட்டாங்களா? அநியாயமா ஒரு ஆட்டோ காரன ஆயில் கைதி ஆக்கிட்டு ஐயா நீ நல்லா இருப்பியா?
4: என்னோட
1: கை மார்ச்சுரியல் கூட சொல்லி வச்சிட்டேன், ஆனா இவர் பழிச்சிட்டாரு. ஒரு அலோபதி டாக்டரால செய்ய முடியாத ஒரு ஆட்டோ டிரைவர் செஞ்சிட்டாரு. அம்மா, இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இவர் நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். சேஜி, நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த தம்பிக்கு சொல்லுங்க. வர வர தப்பிச்சுட்டானே
5: துஷ்மன். என்னடா ரவுடி கட்டு,
3: ஸ்டைல் கட்டு.
5: ஏன்றா
3: இந்தாங்க
5: கை கொடு.
3: எதுக்கு?
5: ஹாத்தியனா பேட்டி,
3: என்ன
5: ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தனே?
3: பொம்மாங்குத்தோபதி.

0: சார்,
1: ஐயோ வாங்க வாங்க, சாப்பிட வந்தீங்களா?
0: ஆமாங்க, ஹோட்டல் தானே?
1: ஹோட்டல் தாங்க, உட்காருங்க.
0: சரிங்க சார். ஆமா, நீங்க யாரு?
1: ஓனர். ஓனர்.
0: ஓனரா? ரொம்ப கலையா இருக்கீங்க.
1: வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார்.
0: ஒரே ஒரு ஊத்து பண்ணுங்க. ஒரு நிமிஷத்துக்கு முடிச்ச கேட்டுப்போங்க.
2: சொல்லுங்க
0: என்ன பண்றீங்க. ஒரு சம்பவம் தண்ணி எடுத்துக்கங்க, அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்கல்ல?
2: ஆமாங்க.
0: அத அடிப்பக்கமா திருப்பி
2: சரிங்க,
0: வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு நாலு இழுப்பு இழுத்து
2: சரிங்க,
0: நல்லா கழுவி விட்டுருங்க
2: சரிங்க.
0: ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம
2: சரிங்க,
0: பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை விட்டால் ஒரு நீளமான கேரட் அதையும் பொடிப்பொடியா நறுக்கி
2: சரிங்க,
0: அப்படியே மேலாப்ல பரபரப்பா தூவி விட்டு
2: சரிங்க,
0: ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து
2: சரிங்க,
0: அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு
2: சரிங்க,
0: 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு
2: சரிங்க,
0: இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதையும் மேலாப்ல பரபரப்பு அப்படியே பேய விட்டு
2: சரிங்க,
0: பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து, அப்படியும் பருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக முருக முருக முருக விட்டு அழக மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க
2: சரிங்க.
0: அரை மணி நேரம் கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும்,
1: ஊத்தப்பம் வேற என்ன வேணும்?
0: வேற ஒண்ணு வேணாம், இதோட சவகாசம் போது ஆள விடு.
2: ஒரே ஒரு ஊத்தப்பம் போதுமே?
0: போதும்டா,
1: அண்ணனுக்கு ஒரே ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாய் இல்ல
0: போறே. என்னடா ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாயா? என்னடா அநியாயமா இருக்கு.
2: இல்லனே, கேரட்டு நெய் மிளகா பொடி
0: அதான் நீ சொல்லவே இல்லையடா.
1: நான் சொல்லனால நீங்க சொல்லுது மாஸ்டர் கேட்டிருக்கும்ல.
0: அங்க எப்படி இங்க இருந்து அங்க கேக்க?
2: டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல.
0: மைக்கா? யார்ட்ட புழுகுற? எனக்கு ஊத்தப்பம் வேணாம். போடா, கேன்சல்ரா.
1: கேன்சலான ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து பில்ல
0: போறே. அதான் ஊத்தப்பம் சாப்பிடல இல்ல, அதுக்கு 50 ரூபாய். என்னடா கல்யாணி போய் ஹோட்டலா இருக்கு? நீ சொன்ன வேற இருக்கு எனக்கு.
1: ஹோட்டல்ல மட்டமா பேசுனதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 பில்ல போடே.
0: ஏய், என்ன என்ன என்னடா, யார ஏமாத்த பாக்குறீங்க?
1: சப்பாயிர கையிட்டி ஒரு 6 அடி அடிச்சதுக்கு அடிக்க 50 மாரி 300 ரூபாய் பில்ல போடே.
0: என்னடா ஏல வர்ற ஏல?
1: கடைசியா வாயில ஊத்துறதுக்கு 100 ரூபாய் சேர்த்து மொத்தம் 600 ரூபாய் பில்ல போட்டு அண்ணங்கையில இந்தாங்கண்ணா பில்லு.
0: ஏய், என்னடா நடக்குது இங்க? என்ன
1: என்ன நொன்னு? எங்க வீட்டுல பொண்டாட்டி மாதிரி சரியா சமைச்சு போறாங்க. நாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கோட்ல வச்சு சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூக்கிட்டு இருந்தோம். நீ வந்து தூக்க தகர்த்தாக்கி பில்லு போறாம என்ன பண்ணுவாங்களா? குடி பில்ல
0: அப்புறம் உள்ள வரப்ப வாங்க வாங்க கூப்பிட்டு
1: வந்தவங்களை வரவே நட சொல்லுவாங்க. கரண்ட் பில்லு கட்டுறது காசு வேணும்ல, அதான் வாங்க வாங்க. என்ன
0: டேய், ஹோட்டல் தானடா அது.
1: என்ன ஹோட்டலாவா? நீ வெளியில படிச்சு பாக்கல? யாருமே உள்ள வரக்கூடாதுதான். துபாகூர் ஹோட்டல் பேரை வச்சு உள்ள படுத்து கிடந்தோம். இன்னும் யாரையா உள்ள வர? வெளியே போய் படிச்சு பாரு. தெரியும்
0: துபாகூரா?
3: தரிக்கிட்ட ஜும் தரிக்கிட்ட கம் தாம் எங்கிட்ட ஜம் அவங்கிட்ட ஜும்.

0: சும்மா
1: என்னடா
2: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
1: இது முச்சுதான் ஒரு வேலை.
2: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
1: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
2: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
1: வைப் தானே.
2: ரைட்டு.

0: எல்லாரும் பணம் கொடுத்துறாங்கண்ணா, ஒருத்த மட்டும் தரமாட்டேங்கிறண்ணா.
1: ஒருத்த மட்டும் தரமாட்டேனாடா சொன்னா?
0: ஆமாண்ண.
1: தெரியுமா? இதுக்கு சன்சில் ஷாம்பு, பாராசூட், தேங்காய் எண்ணெய்ன்னு ஒரு தலைக்கு மாசம் 2000 ரூபாய் செலவாகுதுடா. அது மட்டுமா, இப்பெல்லாம் காது குத்தி தோடு மாட்டிருந்தாதான் ரவுடிக்கு மார்க்கெட்ல மரியாதைங்கிறாங்க. அதனாலதான் பாத்தியா, ஒவ்வொருத்தருக்கும் 1.5 பவுண்ட்ல காதுல தோடு மாட்டிருக்கேன். அதுலயும் இந்த புறம்புக்கு ஜிம்மிக்கு கேக்குது. நடந்து போவாங்க, இல்லனா போலீஸ பார்த்த உடனே செதறி ஓடுவானுங்க. ஆனா இப்பெல்லாம் ஒரு சிங்கிள் டீ வாங்கிட்டு வானா கூட டாடா சுமோ வேணும்னு கேக்குறானுங்கடா. அதுக்கெல்லாம் டீசல் செலவு யாரா கொடுப்பானுங்க? அது மட்டுமா, முந்தியெல்லாம் பொங்கல் வடை கொடுத்தாலே கையில பொருள் எடுப்பானுங்க. ஆனா இப்பெல்லாம் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேக்குறானுங்கடா. அதுவும் லெக் பீஸ் இல்லேனா மூட் அவுட் ஆகுறானுங்கடா. இதுக்காகவே தலப்பாகட்டி 3 கடையை ஏலம் எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. இப்ப புரியுதா? 4 ரவுடிங்களை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு வண்டலூர் ஜூவா மெயின்டைன் பண்றது விட கஷ்டமான காரியம்டா. அதனால பிளீஸ் ஏதாவது பார்த்து போட்டு கூடடா.
2: நீங்க என்ன இவகிட்ட போய் கெஞ்சறீங்க? இது யார் தெரியுமா? சக்தியோட மச்சான்.
3: சக்தியோட மச்சான்
1: என்ன?
2: இப்போ நீ பண தர போறே இல்ல சத்திய கூப்பிட்டுமா?
1: ஏய், இன்னும் நீ பண எடுத்து போலியா? சக்தி
2: சக்தி
1: சக்தி சக்தி சக்தி
3: இந்தாங்க.
1: அங்க அங்க

0: தரிகிறதும் தரிகிறதும்
1: திருநாவுக்கரசு பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு ஆளே மாறிட்டேன். என்ன இந்த பக்கம் மெட்ராஸ் சுத்தி பார்க்க வந்தீங்களா?
2: இல்லடா, இங்கே செட்டில்.
1: அது சரி, எத்தனை நாளைக்கு தான் பொங்கலையும் புளியரையும் தின்னுக்கிட்டு கும்போணம் குளக்கரையும் கோயில் படிக்கட்டையும் சுத்திக்கிட்டே தெரிய முடியும்?
2: அது இருக்கட்டும், கோயில் மணி அடிக்கிறது பிடிக்கலன்னு தானே பட்டணத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் பாக்குறதுக்கு வந்த. எப்படி இருக்கும் ஜாப்?
1: அது ஜாப் இல்ல திருநா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு.
3: ஐயா, உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா மத்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஐயா,
1: போ போ.
3: யோ, எங்க போயிருந்த?
1: எல்லாம் அவசர வேலையாத்தா.
3: இங்க வேலையை வச்சுட்டு வெளியில? ஐயா, வேலை
1: வெளி வேலையெல்லாம் கிடையாது, உள் வேலை. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
3: ஏய் பிச்சு மணி,
1: என்னப்பா
3: பில்லு யார தரது?
1: வர்றையா.
3: ஏய் பிச்சு மணி,
1: பட்டா வர்றையா. படுத்துறாயா? இதே வேற.

0: யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட உனக்கு கேக்கணும்னு இருந்தேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே.
1: என்ன கேக்க போறவ? இப்புட்டாலத்தின ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற? எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும், மவள எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணிவிடுவோம். பைசல் பண்ண
0: அது இல்லையா, நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன், அத கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும்.
1: மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லாம் முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கே. ரெண்டு மாசத்தே, ரெண்டே ரெண்டு மாசத்தே, அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உண்ட புடிங்கிக்கோ.
0: என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற? நீ ஏன் உன் முடிய ரெண்டு இன்ச்சு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கூக்குறது?
1: என்ன சொல்றவா,
0: இடுப்புல இருக்க வெள்ளி கொடி அத குடியா?
1: அடிப்பாவி மவளே, அது என் சம்சாரம் என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது, அதெல்லாம் கரட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா என்ன கேட்டாரா? எங்க போவ என்ன சொல்லுவ சொல்லு.
0: எதையாவது சொல்லியா?
1: என்ன சொல்ற, என்ன சொல்ல
2: போற?
1: உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபோர் வீணா மரச போட்டு அலட்டிக்காத.

போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு.

ತಾಕಿಟ್ಟ ತಾಕಿಟ್ಟ ಧೀಮಿ ನಡನ ತಾಕಿಟ್ಟ ತಾಕಿಟ್ಟ ಧೀಮಿ ನಾಟ್ಯಂ உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவ கவசம் நடராஜ பாதம் நவரசம்

0: அப்பனே ஆண்டவா, வண்டி எப்சி போயிட்டு வந்திருக்குது. நல்லபடியா ஒரு சவாரி வரணுமப்பா. முருகா ஞான பண்டிதா, வாடா மின்னலே. கண்ணம்மாப்பேட்டை போற மாதிரி இருந்துட்டு உனக்கு தேனம்பேட்டை போகணுமா? ஆட்டோலாம் வராது, இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்து அடிக்கும், அதுலயே
1: ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு.
0: மீட்டரா? தூசி துரும்புக்கு நான் மீட்டர் போடுறது இல்ல, சவாரி வரும் அதுலயே நீ தொத்திக்கோ.
1: ஹலோ, என் சன்ஸ் கூட வராங்க, அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்.
0: பின்ன மாதிரி இருந்துகிட்டு உனக்கு சன்ஸா? பெரிய விஜிபி சன்ஸ், பிஆர்ஆர் சன்ஸ். தூசி ஏத்தும் போது அந்த துரும்புகளை ஏத்த மாட்டேனா? கூப்பிடு கூப்பிடு, அதுங்களையும் கூப்பிடு.
1: ஏய் சின்னவனே,
0: இவன் சின்னவனா? காட்டு யானைங்களுக்கெல்லாம் கான்வென்ட் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன் ஐயா. ஐயோ, ஆட்டோல ஏறாதீங்க, அது வெறும் தகரம் தான். டேய் டேய் டேய், சொன்னா கேளுடா, சரக்கு கப்பல்ல ஏத்துறதே எல்லாம் ஆட்டோல ஏத்த என்னால
1: முடியாதுடா.
2: இத புடிப்பா, நான் முதல்ல
1: ஏறிக்கிறேன்.
0: ஒரு ஆட்டோக்குள்ள ரெண்டு டேங்கர் லாரியே ஏத்துறீங்களா? புதையுதே, நம்பர் மறைவேடா. ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரை ஏத்திட்டானே.
1: அடிப்பாங்க.

0: ஹாய் ஹாய் ஹாய்
1: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் நாயர், நம்ம மனோக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டீ போடுங்க.
0: வேண்டாம் நாயர், டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, இது வரைக்கான வட டீ பேலன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை இதை வச்சு கொடுத்துரு. 200 bucks.
1: ஏன்டா வேணாங்கற?
0: அதை ஏன் கேக்குறேன். காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு தலை நிறைய பூவோட என் ஒய்ஃப் கூட வந்து பெட் காஃபியை கொடுத்தா. அப்போ ஒரு சூப்பர் தம்ம போட்டேன். அதுக்கப்புறம் சுடுதண்ணில சூப்பர் குளியல். வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல முதுகு தேய்ப்புகள் வேற. அப்புறம் சில பல இட்லிகளை சூடா உள்ள தள்ளுனேன். இப்பவும் அடிநாக்கில இனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டீய போட்டு கொடுத்தா. எனக்கு லஞ்சு சூடா இருந்தாதான் பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும்டா. அதனால அதையெல்லாம் பிரிப்பேர் பண்ணி ஹாட் பேக்ல வச்சுட்டு அவ ஆபீஸ் கிளம்பிட்டா. நான் அப்படியே உங்களை பார்க்க வந்தேன்.
2: ஒரு வைஃபமே நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல்
1: ரைட். பொறாமப்படாதடா, இவன் 1000ல ஒருத்தன், இவனுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குடா.
0: கண்ணு போடாதீங்கடா.
2: அதுக்கு நான் சேச்சிட்டா கண்ணு போடாம என்னடா செய்யறே? என்னடா பாரு.
0: ஏய், நான் உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டா போல தெரியுது.
2: ஆமாடா,
1: நீ பஸ்ஸையும் பார்க்கல உஷாவையும் பார்க்கல, அதை எப்படி அவ்வளோ கரெக்டா உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டான்னு
0: சொல்ற? அது ரொம்ப சிம்பிள்ரா, நம்ம பசங்க சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலை வச்சே சொல்லலாம். ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு சிகரெட் எடுத்து பத்த வச்சானா பார்க்காம போற பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்குன்னு அர்த்தம். அதே சிகரெட்டை பின்னாடி மறைச்சான்னாக்க நான் ரொம்ப நல்லவன், உன் முன்னாடி தான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு நடிக்கிறான்னு அர்த்தம். அதே சிகரெட்டை காலில் போட்டு மிதிச்சான்னாக்க அந்த பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே சிகரெட் பீடியா மாறி ஃபியூச்சர்ல இவனுக்கு கொஞ்சம் தாடியும் வளர்ந்துருச்சுன்னா பிக்கப் ஆனது டிராப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.

0: புன்சாமி, புன்சாமி, புன்சாமி,
1: மச்சா, யாரையுமே காணா.
0: அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா?
2: முன்சாமி, முன்சாமி,
0: முன்சாமி தெரியாதா? முன்சாமின் யாருமே வல்லியாண்டி,
1: அப்படி
0: யாரும் தெரியலங்கிறாங்களா? முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா?
3: வாட்
2: அக்கா, முன்சாமி
3: பாத்தீங்களா? வா,
0: முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது?
1: எங்க வருது?
0: அடிச்சு நிறுத்திடு. இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெருவு பிச்சை எடுப்பு போல் இருக்க.
1: யாராப்ல விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆளு வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணுமே மாச்சா.
0: தப்பான்னு வேண்டாம்னு சொன்ன கேட்டியாடி, இப்ப நடுத்தர நிக்க வச்சுச்சே. முனுசாமி
4: தொலைஞ்சானுங்க இந்த தத்திர பசங்க.
0: முனுசாமி,
5: ஓ நீ தான் முனுசாமியா?
0: நீ
5: நான் தான் அவங்கள ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி.
0: ஓ நீ தான் முனுசாமியா?
5: இதான் முப்பத்தாளா?
0: இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான்.
5: எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே.
0: இது மயில்சாமியா?
5: வேற என்னது?
0: யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பு வாசனை இருக்கா?
5: விதி, ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி?
0: ஏன் வேட்டி விட்டுற?
5: இந்த வேட்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா?
0: கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டா.
5: பிளேன்ல ஏறின உடனே போட்டியா? ஃபுல்லா தண்ணி.
0: யார் போட்டா? ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான்.
1: நான் அங்கேயா சொன்னேன் வேண்டாம்னு? கேட்டியா?
5: பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது.
0: ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வச்சிருக்கேன்.
5: மயில்சாமி, நம்ம ஜப்பானை சுத்தி பாக்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா,
0: வாடி போலாம்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: டேய் மப்புல அப்படிதான்டா கேக்கும், கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்ன மச்சான் இது குறிஞ்சு ஊர் ஜென்மா சொல்லிட்டு போறாங்க?
1: எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போல இருக்கு.
0: அட இல்லீங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது.
1: வணக்கமா? இந்த சப்பான் சரங்க ரொம்ப மரியாதையானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
0: மச்சான். எனக்கு அதே மாதிரி குறிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்குது மச்சான்.
1: நீ குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா மூணு நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன்.
0: போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க மச்சான்.
1: யாரு கிட்ட எதுக்கிட்ட கேக்குற? முன்சாமி கிட்ட கேப்போம். முன்சாமி
2: என்னையா
1: தப்பான் பாசையில வணக்கம் எப்படியா சொல்றது?
2: தடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மரம் எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும்.
1: என்ன யோசிக்கிற, உனக்கு தெரியாதா?
2: நமக்கு தெரியாது ஜப்பான. ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா,
1: ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா. யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா.
2: சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
1: பாகா என்னது? எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டே முனுசாமி, இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஊரு விட்டு ஊரு வந்து என்ன உதவாங்க
2: வச்சுட்ட.
1: போறேன்
0: போட.

0: ஏட்டையா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒத்த விளக்கு போட்டேன், ஓடி போன என் பொண்டாட்டி தேடி வந்துட்டான்.
1: பாத்தியா, மூஞ்ச பரவாயில்ல, பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா? அப்ப கூட்டு ஒண்ணும் எவ்வளவு கேவலமா இருந்திருப்பா.
0: ஜோசியா உண்மை சார்.
1: ஆனா உன் பொண்டாட்டி ஒண்ணு உண்மையா இல்லையே? ஓசித்திக்கு ராசி பலன் சொல்றான் அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு.
2: சார், என்ன எவ்வளவு நாள் கேவலமா பேசுங்க,
1: இப்ப அப்படிதானே பேசுங்க.
2: ஜோசியத்தை பழிக்காதீங்க, கட்டன் எல்லாத்தையும் கணிக்குது.
1: ஏண்டா, மாட்டு பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டெருமமா இருந்துட்டு நீ கட்டத்தை பத்தி பேசுறியா? எனக்கு என்னடா
2: சொன்ன,
1: 10 நாள்ல பிரச்சனை வரும், 15 நாள் லீவ் போட்டு போங்கன்னு சொன்னல.
2: இப்போ அதான் சொல்றேன், உங்களுக்கு சனி தசை, சுய புத்தி, இன்னும் 10 நாள்ல கண்டிப்பா பிரச்சனை வரும்.
1: 10 நாள்ல பிரச்சனை வராதா? ப்ரொமோஷன் தான் வரும். கமிஷனர் ஆபீஸ் டேபிள்ல என் ப்ரொமோஷன் லெட்டர் ரெடியா இருக்கு. நான் எப்ப வேணாலும் அசிஸ்டன்ட் கமிஷனர்
2: சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். விதியோட வீரத்தை குறைக்க விநாயகருக்கு ஒரு விளக்கு போடுங்க, சனி கொஞ்சம் சமாதானம் ஆவாரு.
1: ஊட்டியில பண்ணிக்குதான்டா பை பண்ணோம். டேய், நான் குனிஞ்சு ஜிப்பு போட்டு நிறியா.
3: சார், வண்டி ஸ்டார்ட் ஆகல சார்.
1: பேனட் ஓபன் பண்ணு, இப்ப ஸ்டார்ட் பண்ணு.
3: சார், சூப்பர் சார்.
1: நீ எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு போனாலே சந்தேகம் வரும், கார் எடுத்துட்டு போறியே உண்டுதானா?
3: எந்ததான் சார்.
1: நம்பர் சொல்லு.
3: 0006.
1: தெரியாது. சார், ஒரு கவர் விழுந்ததுனால தவறு நடந்து போச்சு சார். ஐயோ, என்ன சார், நெத்தில ரத்தம் வருது. உங்களை யார் பிக்னிக் போற மாதிரி ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து வர சொன்னா? பத்திரமா பேட உட்காந்து வர வேண்டியதானே.
4: தீவிரவாதியை பிடிக்க உன்னை யாரா வர சொன்னது?
1: சார், நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு தீவிரவாதியை பிடிக்காம திருப்பதி லட்டு பிடிக்க சொல்றீங்களா? அப்பதான் நீங்க டபுள் ப்ரொமோஷன் எல்லாம் குடிப்பீங்க.
4: டபுள் ப்ரொமோஷன் இல்லடா, டி ப்ரொமோஷன். இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஏட்டி ஏட்டா.

0: பண்ணிட்டு இருக்க பேபி? நாய் சிங்கம் இப்படி சாட்டிட்டு இருக்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்?
1: மேல பாருங்க.
0: ஆ, பெல் மணி.
1: இவ்ளோ பெரிய பெல்ல நான் பார்த்ததே இல்ல.
0: பார்த்ததே இல்ல? நீ போய் சொல்லாம சொல்லு, பார்த்ததில்ல?
1: சத்தியமா பார்த்ததில்ல.
0: மணிய வாங்கிட்டு நடிக்காம இங்க வந்து கிராமத்து மணி அடிச்சிட்டு இருக்க. நீ என்ன அடிச்சிட்டு இருக்க? நீ போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆவனா? வாட் நான்சென்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஹியர் ஐ சே.
1: நான் தயாரிக்க போற படத்துல உங்களை தான் டைரக்டரா போடணும்னு நினைச்சேன். அதான் திட்டுறீங்களே.
0: யார் திட்டினா? யார் திட்டீங்க பேபி? மணி அடிச்சிட்டு இருந்தியா நீ? எங்க ஒரு வாட்டி அடி பாக்கலாம். கரெக்ட் கரெக்ட் லுக் கொடுக்குற. பிரமாதமா அடிக்கிற. ஆனா அப்புறமா அடிச்சுக்க. நீ போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிக்குமா? போமா போமா போமா போமா.
2: ஏன் அடிச்ச?
3: ஃபீல் பண்ணலாம்னு அடிச்சேன். ஃபீல் பண்ணலாம்னு அடிச்சேயா?
0: போச்சு.
2: சினிமா ரொம்ப இப்ப சாஞ்சி போச்சுல சார்.
0: ஏன் நீ அதை நிமித்த போறியா?
2: எனக்கு சினிமால நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சார்.
0: அதுவே குத்துயிரும் கொலையுருமா இருக்கு. நீ அதை ஒரே அடியா கொண்டு.
2: அவங்கள விடவா சார் குடும்பம் பண்ண போறேன்.
0: என்ன விஷயம்? என்ன
1: எனக்கு பர்த்டே சார்.
0: ஓ, உனக்கு நீ பர்த்டேயா? யாருமா கேட்டா? இதெல்லாம் நல்லா இரு. அம்மா, நீ தமிழ் பேசுவியா? அப்படின்னா பாம்பேல போய் ட்ரை பண்ண போ. போ,
1: எடுத்துக்கோங்க சார்.
2: தேங்க்யூ. எப்படி சார்
0: டிஃபன் சாப்பிடலையா?
2: நமக்கு ஸ்வீட் எல்லாம் பிடிக்காது சார், அதான் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன் சார். நீங்க பண்ண படத்துல நான் ரொம்ப விரும்பி பாப்பேன்.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
2: அம்மா, நீங்க பண்ண படத்துல ஒரு மூணு படம் மட்டும் சரியா ஓடலையே சார்.
0: அதுக்கு பல காரணங்கள். நான் இல்ல.
2: நீங்க மொத்தம் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? ஐயோ பாவம். அதான் சார், உங்களுடைய அடுத்த படமாவது நல்லா ஓடணுங்கிறதுக்காக நானே கதை எழுதி வச்சிருக்கேன் சார்.
0: என் அடுத்த படத்தையும் ஃப்ளாப் ஆகிறதுப்பா.

0: என்ன அந்த தவுள்கார ரொம்ப துள்றா, அந்த தவுள் இல்லாம நீ ஆட முடியாதா?
1: அட நீங்க ஒண்ணு ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுள் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும்.
0: ஒரு சின்ன சிரிச்சுங்க, அப்படி இப்படி இருக்கும் ரெண்டுதான் ஒதுக்க வேண்டியதானே, வைக்க போடல கொடுத்த நாய் மாதிரி.
1: அவன் சொல்றா அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு, அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான்.
0: நம்ம சத்தார் பாய் புரட்டா கட்டையில கொடுத்த இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா, அதனால அவன் வித்தோட ஏற்படுமா?
1: அவன் அப்படித்தாங்க கத்துவான்.
0: சரியான மாவு பாய.
1: மாவு பாய் இல்லங்க, மாங்கா மடையன்.
2: நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சிங்க நினைச்சு ஏமாந்துட்டு இருக்கான்.
0: ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடுவு மண்டையில நச்சுன்னு அடிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன்.
1: அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க, உங்க முகத்துல ஆசிட் ஊத்திடுவான். சரியான வெறும் தப்பைய.
0: ஆமா செஞ்சாலும் செய்வான்.
3: ஐயோ ஐயோ அண்ணே,
4: அடி அடே அடடி ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடியுது. ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சில இன்னும் நான் 8 நிலவடி ஆசிட் ஊத்துறது? ஆசிட்டுக்குண்டான மரியாதையை கெடுத்துட்டேடி. ஏண்டி தகர டப்பாவில பெயிண்ட் அடிச்சு அதை இவர் தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? என்னடே நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியுமல்ல, வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா ரெண்டு கையிலையும் தவுள் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்?
0: என்னடா அண்ணே,
4: என்ன
1: எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
4: ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க.

0: விட்டு ரொம்ப குஷியோ.
1: லவ் ஓகே ஆயிடுச்சுல?
0: உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு.
1: எப்படிரா
0: தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்னடா கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியாடா? நினைச்சு பாக்குறியா? எப்ப டேய் போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புரிஞ்சு ஓடிடுறதா? அஞ்சு இஞ்சு உன்னை விட்டு இறக்கிட்டான்டா. ஐ அம் சாரி,
1: ஐ அம் சாரி.
0: ரீக்கிரி எதுக்கு முனையா?
1: நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சி நிற்க என்ன?
0: பெஸ்ட் ஆஃப் லக்.
1: தேங்க் யூ.
0: தங்கச்சி கொஞ்சம் கடுங்காப்பி போடுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்தா டாப் கிளாஸா இருக்க, எப்படி லோ கிளாஸா நடந்துகிட்டு இருக்க? அசிங்கமா இல்ல உனக்கு?
2: என்னது
0: வேலுவ, நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உக்காலுக்கு தெரியுமா?
2: தெரியுமே. சரி, நீயும் லவ் பண்ணிக்க சொல்லிட்டா.
0: அடடா, வெக்க கிட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தங்கச்சி, வா வா வா. விஷயம் தெரியுமா உனக்கு?
2: என்ன?
0: இவ உங்க அண்ணனை லவ் பண்றாளா?
2: அதான் தெரியுமா.
0: தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது?
2: ஓ, அதுவும் தெரியுமே.
0: என்ன எல்லாத்துக்கும் மேமேந்துட்டு இருக்க? எங்க டேய் வேலு?
3: என்னடா என் கரச்சல்?
0: கரச்சல் பண்றது நீங்க, நான் கரச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பென்சில் இருக்கலாம், ரெண்டு பேனா இருக்கலாம், ரெண்டு சைக்கிள் இருக்கலாம், ஆனா ரெண்டு காதலி எவனாச்சும் வச்சுக்கலாம்? அதுக்கு எல்லாம் ஒரு அல்சர் வேணா?
3: அல்சரா?
0: புரியல. கலாச்சாரம்.
3: அது பேர் கல்ச்சர்.
0: அது வேணா? அது இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன்.
3: ப்ரோசி ப்ரோசி.
0: புரட்சி தலைவரா?
3: அதெல்லாம் உனக்கு புரியாது.
0: மாமா அக்கா காரி.